0: கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கமன், மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
1: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
2: 416-900-4599.

0: நேரம் 8:02 மன தளத்தில் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.com நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடகம் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 25°C.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 முதல் 1% உயர்வடைய இருக்கின்றது.
0: சரி, இன்று வியாழக்கிழமை. வியாழக்கிழமை செல்கின்ற பொழுது நாங்கள் வழமை போலவே கலகலப்பு திரியோடு சந்திக்க போகிறோம். இன்றும் நாங்கள் 3 திரைப்பட பெயர்களை குழப்பி தரப்போகிறோம். அதிலிருந்து நீங்கள் என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி 3 திரைப்படங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் குழப்பி தந்திருக்கின்ற சொற்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பொருத்தி கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய கலகலப்பு திரிக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற சொற்கள் இதுதான்:
1: கண்மணி, அடிமை, கொடு, அன்புக்கு, காதல், உன்னை, என், தருவேன், நான், என்னை.
0: சரி, இந்த சொற்களிலிருந்து நீங்கள் சொற்களில் எடுத்து நீங்கள் 3 திரைப்படத்தின் பெயர்களை கண்டுபிடித்து என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரடியாக அழைத்து சொல்லலாம். 4165544000. மீண்டும் அந்த இதை தருகின்றோம். கண்மணி, அடிமை, கொடு, அன்புக்கு, காதல், உன்னை, என், தருவேன், நான், என்னை.
1: இவற்றில் அடங்கியிருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்னென்னு சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். அழைத்து சொல்ல 4164544000.

0: இசைஞானி இளையராஜாவின் சிறந்த பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 8:09 கலகலப்பு திரு. மூன்று திரைப்படங்களின் பெயர்களின் நாங்கள் அப்படி குழப்பி தந்திருக்கோம் அந்த சொற்களை. நாங்கள் தெரிகின்ற சொற்களை வைத்துக் கொண்டு மூன்று திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மீண்டும் அந்த குழப்பிய சொற்களை தந்து கொண்டு நாங்கள் நேர்களை எடுத்துக் குழப்புகின்றோம்.
1: கண்மணி, அடிமை, கொடு, அன்புக்கு, காதல், உன்னை, என், தருவேன், நான், என்னை, இவைதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன. இதற்குள் இருக்கும் அந்த மூன்று திரைப்படங்கள் என்ன இடத்துல தான் கற்றுகின்றோம்.
0: ஆகவே இணைந்திருக்கும் நீர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
1: குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்க ரெண்டு பேரும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். குமார், இப்ப அந்த சொற்கள் நான் எடுத்து பொறுக்கி அப்படியே பொறுத்துறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான், சொல்லி பார்க்க போறீங்க.
2: அன்போடு
0: கடிதம் ஒண்ணு வருது தானே?
2: காதல் கண்மணி தான் படம் இருக்குது.
0: முயற்சிக்கு நன்றி. எங்களோட இணைந்து கொண்டதுக்கு
1: நன்றி. நன்றி.
0: அடுத்த நேரம் சில போற உங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். உங்க அஞ்சலோட நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கோம்.
1: சொல்லுங்க, என்ன திரைப்படங்கள்?
3: நல்ல நல்ல மனசு என்ன அந்த அடிச்சது நோவா தெரிகிறதுக்காக ஒவ்வொரு சதம் ஒவ்வொரு சதமா அந்த கேஸ் பிரைஸ கூட்டி கொண்டு போறீங்க.
1: நாங்க தான் கூட்டுறோம் தேவகுமார்.
3: நன்றி.
0: எங்களோட தேவகுமார்,
3: நன்றி.
0: அடுத்த நேரம் சில போற உங்களோட இணைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் பேச மறக்கின்ற. அடுத்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட இணைப்பில். வணக்கம்.
4: வணக்கம். இருக்கேன்.
0: நல்ல சுகமா இருக்கும் ஜான்சி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? தெரியுது, உற்சாகத்துல தெரியுது.
1: ஜான்சி எப்பவுமே உற்சாகமா தான் நினைந்து கொள்வா. சரி, அதே உற்சாகத்தோட பதிலையும் சொல்லுங்க ஜான்சி.
4: அன்புக்கு நான் அடிமை, உன்னை கூட என்னை தருவேன்,
0: என் காதல்
1: கண்மணி.
0: முடிஞ்சு வந்துட்டீங்க கண்ணன், ஏதோ சொல்ல வந்தீங்க.
5: ஆமா.
0: சரி சரி சரி, சொல்லுங்க என்ன திரைப்படம் சொல்லுங்க கண்ணன். கண்ணன்
5: படத்தையே மறந்து போல
0: பாத்தீங்களா?
1: கதைச்சதுல மறந்துட்டார.
5: கேளடி கண்மணி, உன்னை கூட என்ன தருவேன்,
0: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி
6: இருக்கிறீங்க?
0: என்ன திரைப்படம்? மூன்று திரைப்படம்.
6: அன்புக்கு நான் அடிமை, உன்னை கூட என்ன தெரிவேன், நாங்கால காதல் கண்மணியா
0: இருக்கணும். திரைப்படம் நீங்க பாத்தீங்க?
6: இதுல மூன்று நான் பாக்கிறேன். புதுப்படம் ஒன்றும் நான் பாக்கல. பழைய படங்கள் பாத்திருக்கேன். இப்ப புதுப்படங்கள் ஒன்றும் பாக்குறேன்.
0: புதுப்படம்
1: புதுப்படம்
6: பார்த்தோம். அது ஒரு இது. இப்ப இதுல பார்த்தாலே ஞாபகம் இருக்குது இல்ல? பாட்டு ஞாபகம் இல்ல, படமும் ஞாபகம் இல்ல.
0: அது அப்படித்தான் கால ஓட்டத்துல நடக்கும்.
6: கால ஓட்டத்துல நாமளும் ஓடிட்டோம்லயே, அது நிக்குது இல்ல எங்க மனசுல. நான் பழத்தெல்லாம் சொல்லுவோம். இப்ப பழைய பாட்டு சொல்லுவோம், பழைய படம் சொல்லுவோம், நடிகரே சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் சொல்ல முடியல.
0: சொல்ல முடியல. இருந்தாலும் நன்றி.
1: நன்றி. நன்றி. நன்றி.
0: 8:13 FM 102.3 ஊடகம் ஈஸ்ட் FM.co.in இருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: Your favorite music on your favorite station, 102.7.

0: இந்த பாடல் ஒளித்துவந்திருக்க நேரம் 8:26 நிமிடம். எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடகம் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கலகலப்பு தருகின்ற நாளில் குழப்பி தந்திருந்த சொற்களிலிருந்து 3 திரைப்படத்தின் பெயர்களை கேட்டிருந்தோம். மேற்களை மணிந்து கொண்டு சொல்லுகிறார்கள், நாங்களும் சரியான பதிலை சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. இப்ப குழப்பி அந்த சொற்களை தருகின்றோம்.
1: கண்மணி, அடிமை, கொடு, அன்புக்கு, காதல், உன்னை, என் தருவேன், நான், என்னை என்பதுதான் அந்த குழப்பிய சொற்களாக இருக்கின்றன.
0: இதிலிருந்து நாங்கள் 3 திரைப்படத்தின் பெயர்களை கேட்டிருந்தோம். நேர்களை மணிந்து கொண்டு சொல்லியிருக்கின்றார்கள், என் காதல் கண்மணி, இது வந்து 1990 வெளிவந்த திரைப்படம். விக்ரம் மற்றும் ரேகா நம்பியார் ஆகியோர் முன்னணி நகரில் நடந்திருக்கும் இந்த திரைப்படமும் விக்ரமின் நடிப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என் காதல் கண்மணி.
1: இரண்டாவது திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை, 1980 வெளிவந்த திரைப்படம். ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், சுஜாதா, ரதி அக்னிகோத்ரி மற்றும் பலர் நடித்திருந்தனர்.
0: அதுபோலவே 3rd திரைப்படமாக உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படம், இது 2000 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அஜித் மற்றும் சிம்ரான் நடித்திருக்கிறார்கள். உன்னை கொடு என்னை தருவேன், இந்த 3 திரைப்படத்தின் சொற்களை தான் நாங்கள் குழப்பி தந்திருக்கிறோம். நேர்களும் எழுந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த வியாழக்கிழமை கலகலப்பு 3 உங்களை சந்திக்கும்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் மேலும் தீவிரமான அணுகுமுறையை கையாள வேண்டும் என கனடாவின் 13 மாகாண முதல்வர்கள் பிரதமர் மார்க் கார்னியிடமும் கனேடிய பேச்சுவார்த்தை குழுவிடமும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய முதல்வர்கள் மாநாட்டில் வைத்து வலியுறுத்தியுள்ளனர். ஒன்டாரியோ மாகாண காவல்துறையும் கனேடிய எல்லை பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளில் $139 மில்லியன்களுக்கு மேல் மதிப்பிலான போதை மருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவை மையப்படுத்தியும் அமெரிக்காவிலும் இடம்பெற்ற சோதனைகளில் டொரண்டோ மற்றும் பீல் பிராந்திய காவல்துறைகளும் அமெரிக்க காவல்துறை பிரிவுகளும் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் மருத்துவக் கல்வி சேர்க்கை நீட் தேர்வுகளுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் சென்னையில் நாளை மறுதினம் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக நாம் தமிழர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட முயற்சிக்கும் போது அதனை காவல்துறையை பயன்படுத்தி ஒடுக்கும் தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வரலாற்று புகழ்மிக்க திருகோணமலை கன்னியா வெண்ணின் நீரூற்று பகுதியில் புதிய கட்டுமானங்கள் அவையும் இடம்பெறவில்லை எனவும் ஏற்கனவே உள்ள தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் பணிகளை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாவில் பிக்குகள் முன்னிலையில் இடம்பெற்ற அடிக்கல் நாட்டு விழா கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-2 தேதி அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழ் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026 416-321-6104.
2: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: தேவாவின் இசையில் சூரியன் திரைப்பட பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 8:46 FM 102.3 ஈஸ்ட் FM.ca கம்யூனிட்டி கனெக்ஷனோடு நாங்கள் நடந்து கொள்ளப் போகிறோம். குப்பலான் மக்களின் 25வது வெள்ளி விழா கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் இம்மாதம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி 8 மணி வரை இடம்பெறப் போகிறது. மார்னிங் சைட் பார்க்கில் பிக்னிக் ஏரியாவில் 2 மேலதிக விவரங்களுக்கு 416-832-1859.
1: கனடா நடேஸ்வரா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கோடைக்கால ஒன்றுக்கடல் வரும் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஸ்காப்ரோ மில்கன் பூங்கா பி கூடாரத்தில் இடம்பெறப் போகிறது. மேலதி விவரங்களுக்கு 6479723619.
0: கடந்த வாரம் இடம்பெறிருந்த கனடாவால் வனலாய் மக்களின் ஒன்றுகூடல் பிற்போடப்பட்டு எதிரும் ஜூலை 18ஆம் தேதி இடம்பெறும் என அறிய தந்திருக்கிறார்கள்.
1: இன்னொரு நிகழ்வாக கனடா தமிழ் கவிஞர் கழகம் கவிசரம் 6 வெளியீட்டு விழா, இது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் 150 போரோ டிரைவ் ஸ்காப்ரோவில் இடம்பெறப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 26ஆம் தேதி பிற்பகல் 1 மணியிலிருந்து மாலை 5:30 வரைக்கும். தொடர்புகளுக்கு 416-939-9171.
0: வயாவிலான் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் எதிரும் August 15ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. இது மில்கன் பார்க் பிக்னிக் ஷெல்டர் 1 இடம்பெறப் போகிறது. மேலதிக விவரங்களுக்கு 6478957027.
1: முரசு மோட்டை கண்டாவளை மக்கள் ஒன்றியம் கனடா நடாத்தும் ஒரு ஒன்றுகூடல், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நெல்சன் பார்க் திறந்தவெளி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது.
0: கனடாவால் துண்ணாலை கரவை மக்கள் மன்றம் 29ஆம் ஆண்டு ஒன்றுகூடலும் விளையாட்டுப் போட்டியும் எதிர்வரும் ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. 8 மணி இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு 416-671-4024.
1: வடலி அழைப்பு ஒன்றியத்தின் 24வது கோடைக்கால ஒன்றுகூடல் எதிர்வரும் August 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பிரிம்லி அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள தாம்சன் மெமோரியல் பார்க்கில் இடம்பெறப் போகிறது. மேலதிக விவரங்களுக்கு 416-417-6933.
0: டொரண்டோ வல்வெட்டி நலன்புரி சங்கம் பெருமிடன் கொண்டாடும் கோடைகால ஒன்றுகூடல் 2026 August 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 8 மணி வரை இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க் சைட் 1 இடம்பெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள்.
1: இன்னொரு நிகழ்வாக அராலி கலாச்சார ஒன்றியம் கனடா வருடாந்த ஒன்றுகூடல் கோடைகால ஒன்றுகூடலும் பொதுக்கூட்டமும் இது வந்து July 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு சனிப்ரூக் பார்க்கில் உட்புறம் இருக்கும் லெஸ்லி மற்றும் எக்லிண்டன் சந்திப்பில் இருக்கும் இந்த பார்க்கில் நடைபெற இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: அச்சுவேலி புனித சூசியப்பராலய வருடாந்த கோடைகால ஒன்றுகூடல் July 25ஆம் தேதி இந்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 14485 ஜேன் ஸ்ட்ரீட்டில் இடம்பெற இருப்பதால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்கிறார்கள். தொடர்புகளுக்கு 6479950447.
1: டொரண்டோ வல்வெட்டி நலன்புரி சங்கம் பெருமையுடன் கொண்டாடும் கோடைக்கால ஒன்று கூடல் 2026 August 1 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க் சைட் 1 இடம்பெற இருக்கின்றது. இதுவரை நாங்கள் வந்து சமூகம் சார்ந்த விடயங்களை பார்த்திருந்தோம் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில். மேலதிகமாக நீங்களும் சமூகம் சார்ந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு eastfmcommunity@gmail.com எனும் மின்னஞ்சலை தொடர்பு கொள்ள முடியும்.
0: சரி, நாங்கள் அந்த நிகழ்வோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்திருக்கிற 2 விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யப் போகின்றோம்.
1: அந்த வகையில் நாங்கள் வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1 சதத்தால் உயர்வடைய இருக்கின்றது.
0: வெளியே 22 டிகிரி செல்சியஸ், நாளை நாள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், சனிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 26 செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 2-4 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூடுகள் தென்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எப்படி பெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு. வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
6: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
12: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: You're listening to East FM 102.7
1: CJRK. Listen up, everybody.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ. 416-291-8500.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
13: 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450
4: Primal Toyota Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ 416-720-7439
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் 635 மிடில்ஃபீல்ட் ரோட் ஸ்கார்போரோ 416-321-6104
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301. 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம், தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், Unit 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719 437-243-1719
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162 4168212 0462. Some condition apply.
5: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224 ஜான் 647-721-4057 647-721-4057
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd தேதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st-2nd ஃபயர்ஸின் சூப்பர் சென்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழ் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026 416-321-6104.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம்
9: FM 102.7
8: East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில். மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்று தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seyyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
11: ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேரம் 7:01. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். புதிய நாளில் புத்துணர்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் செய்திகள், தகவல்கள், சுவாரஸ்யமான விடயங்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த இசையுடன் அடுத்த 2 மணி நேரம் உங்களுடன் நான் இருக்கப் போகின்றேன். வாருங்கள், இந்த நாளை இனிமையாக ஆரம்பிப்போம். காலை சூரியன் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லிக்கொண்டுதான் உதயமாகின்றது. இருள் எவ்வளவு நீண்டாலும் வெளிச்சம் நிச்சயமாக வரும். அதுபோல வாழ்க்கையில் எந்த சவால்கள் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். புதிய நாளை புதிய நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம். கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே. இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் மற்றும் வாழ்க்கையின் முக்கிய சுபதருணங்களை கொண்டாடும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றியால் நிறைந்திருக்க வாழ்த்துகின்றோம். இப்போதிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் இணைந்திருக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம்மின் குட் மார்னிங் கனடாவுடன். இன்று ஜூலை 24 2026 ஆண்டின் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்முடன்.

7:09 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 13 டிகிரி செல்சியஸ் 14 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மெல்லிய ஒரு குளிர் காற்று ஒன்று வீசிக்கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தாலும் கூட இன்றைய பொழுது ஒரு சூரிய வெளிச்சம் நுழைந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. பகல் வேளையில் 25 டிகிரி செல்சியஸ் 28 உணர இருக்கின்றோம். மாலை வேளையில் 23 டிகிரி செல்சியஸ் 25 உணர இருக்கின்றோம். நாளை ஒரு மெல்லிய மலைத்தூரல் இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. 26 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாகவும் 32 உணர இருக்கின்றோம். குறைந்த வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸை நாளை உணர இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மலைத்தூரலுக்கான ஒரு பொழுதாகவே இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. 1.3 மில்லிமீட்டர் வரையில் ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவு இருக்கும் அப்படி என்று கூறப்படுகின்றது. 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாகவும் 35 உணர இருக்கின்றோம். நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். நீங்கள் வெக்கேஷனுக்கு போனாலும் கூட எந்த நாட்டில் இருந்துமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்கலாம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm, தமிழ் யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 7:10 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் குட் மார்னிங் கனடா.

0: பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டாடாவில் பணியாற்றுகின்றார்.
1: This is Chitra Selvanathan from Bremal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
0: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டாடா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள்
0: சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

7:25 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது குட் மார்னிங் கனடாவின் உள்நாட்டுச் செய்திகள். கனடா மற்றும் அமெரிக்க காவல்துறையினர் இணைந்து நடத்திய நீண்டகால எல்லை தாண்டிய விசாரணையில் ஒன்டாரியோவில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு ஒன்று உடைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் சுமார் 1.7 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 139 மில்லியன் கனேடிய டாலருக்கும் அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணையில் பீல் ரீஜன் போலீஸ், ஒன்டாரியோ ப்ராவின்சியல் போலீஸ், கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி, அமெரிக்காவின் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் மற்றும் DEA உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து செயல்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட சில போதைப் பொருள் சரக்குகள் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிகளில் இருந்து வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒன்டாரியோவின் பிரம்டன் ஈஸ்ட் தொகுதியில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் MPP ஹர்தீப் கிரேவால் மீது தற்போது தேர்தல் நிதி தொடர்பான புதிய புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ NTB-யின் குற்றச்சாட்டு என்னவென்றால், 2022 மாகாண தேர்தலின் போது ஹர்தீப் கிரேவாலின் தந்தைக்கு சொந்தமான பஞ்சாபி போஸ்ட் செய்தித்தாளில் அவரது தேர்தல் விளம்பரங்கள் தொடர்ந்து வெளியானதாகவும், ஆனால் அந்த விளம்பரங்களுக்கான செலவு தேர்தல் கணக்கில் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மேலும் தேர்தலுக்கு முந்தைய விளம்பர தடை காலத்திலும் சில விளம்பரங்கள் வெளியாகியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தனது தொகுதி அலுவலக நிதியை பயன்படுத்தி தந்தையின் செய்தித்தாளில் விளம்பரம் வெளியிட்டதாகவும், டொரண்டோ ஹோட்டல் செலவுக்காக வரிப்பணத்தில் சுமார் 27,000 டாலர் கோரியதாகவும் ஹர்தீப் கிரேவால் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றார். இந்த புதிய தேர்தல் நிதி புகாரும் தற்போது அவருக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணிதத்திற்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகின்ற ஃபீல்ட் மெடல் விருது இந்த ஆண்டு டொரண்டோ பல்கலைக்கழக கணித பேராசிரியர் ஜேக்கப் சிமர்மேன் அவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இவர் எண் கோட்பாடு மற்றும் அல்ஜிப்ரிக் ஜியோமெட்ரிக் துறைகளில் செய்த உலகத்தரமான ஆய்வுகளுக்காக இந்த பெருமையை பெற்றுள்ளார். ஃபீல்ட் மெடல் என்பது 40 வயதிற்குட்பட்ட கணித அறிஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் உலகின் மிக உயரிய கணித விருதாகும். அதனால் அதை பலர் கணிதத்துக்கான நோபல் பரிசு என்றும் அழைக்கின்றார்கள். இந்த விருதை கிடைத்ததன் மூலம் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் முதல் பேராசிரியர் என்ற பெருமையையும் ஜேக்கப் சிமர்மேன் பெற்றுள்ளார். இந்த அறிவிப்பு சர்வதேச கணித மாநாட்டின் தொடக்க விழாவில் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடியர்களின் எண்ணிக்கை இன்னும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. 2025 தொடங்கிய சரிவுக்கு பிறகு 2026 அமெரிக்காவுக்கான பயணங்கள் குறைவாகவே இருக்கின்றன. இருப்பினும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது ஜூன் மாதத்தில் சிறிய அளவில் முன்னேற்றம் காணப்பட்டதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றம் அமெரிக்க எல்லைப் பகுதியில் உள்ள கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா வணிகங்களுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதுடன் கனடாவில் உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:28 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். இஸ்ட் எஃப்எம் இன் குட் மார்னிங் கனடாவுடன்

7:35 ஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இன்று வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 4377846664, 4374

0: இசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வர இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலையே விடுங்கோ. மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
10: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
11: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: 8:04 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் வாழ்க்கையில் சவால்கள் அதிகமாக தோன்றலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இரவுக்கு பிறகுதான் காலை பிறக்கின்றது. இன்று ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை பற்றி கவலைப்படாமல் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அழகான தருணத்தை நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த காலை நேரத்தில் ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விட அதை சமாளிக்கும் உங்கள் மன வலிமை மிகப்பெரியது. ஒரு சிறிய புன்னகையுடன் இந்த நாளை தொடங்குங்கள். நல்ல விடயங்கள் உங்களை தேடி வரும். மற்றொரு மத்தியாலத்திற்குள் வந்திருக்கின்றோம். நேரம் 8:05. வெளியில் 16 டிகிரி செல்சியஸ், 17 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இன்றைய நாள் இருக்கப் போகின்றது. பகல் வேளையில் 25 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். மாலை வேளையில் 23 டிகிரி செல்சியஸ், 25 உணர இருக்கின்றோம். நாளை சனிக்கிழமை மெல்லிய மலைத்தூரலுக்கான ஒரு பொழிவாக இருக்கப் போகின்றது. 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்று தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். 26 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. 32 உணர இருக்கின்றோம். நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்றசிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm, தமிழ் யூடியூப் ஊடாக istfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, istfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 8:06, இது istfm இன் குட் மார்னிங் கனடா.
1: April 9, 1865, December 28, 1885, 1901, 1903, January 2, 1920, January 15.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரிந்தான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, 6477214057.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

8:21 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. குட் மார்னிங் கனடாவின் இலங்கை செய்திகள். கருப்பு ஜூலை உள்ளிட்ட தமிழர்கள் மீதான இனப்படுகொலைகளுக்கு நீதி கிடைக்குமா என்று தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், 1983 ஆண்டின் கருப்பு ஜூலை வன்முறைகள் மட்டுமின்றி பல ஆண்டுகளாக தமிழர்கள் மீது நடைபெற்றதாக கூறப்படும் படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் சுயாதீன விசாரணைக் குழுவை அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கடந்த கால சம்பவங்கள் குறித்து பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதே நல்லிணக்கத்திற்கும் நிலையான அமைதிக்கும் அடிப்படையாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான உண்மைகளை கண்டறியும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் விசாரணைகளில் 600 அதிகமான பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது தங்களது உறவினர்கள் எவ்வாறு காணாமல் போனார்களோ, பல ஆண்டுகளாக அவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் மற்றும் நீதி கோரும் கோரிக்கைகள் குறித்து சாட்சியாளர்கள் விளக்கமளித்துள்ளனர். இந்த சாட்சியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் நிலை குறித்தும் உண்மை வெளிக்கொண்டு வருவதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதற்குமான நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிந்துபாதி மயானத்தில் சடலங்கள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். சிந்துபாதி மயானம் தொடர்பில் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜரான அவர், அங்கு சடலங்கள் முறையாக அடக்கம் செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தும் பதிவுகள், அனுமதி பத்திரங்கள் அல்லது சட்டப்படி பராமரிக்க வேண்டிய ஆவணங்கள் எதுவும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறினார். எனவே அங்கு மேற்கொள்ளப்பட்ட அடக்கங்கள் தொடர்பில் முழுமையான மற்றும் சுயாதீனமான விசாரணை அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட உத்தரவுகள் குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த 28 பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற கலவரம் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த 28 கைதிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த அறிக்கைகள் அடிப்படையில் உயிரிழப்புகளுக்கான காரணங்கள் மற்றும் சம்பவத்தின் சூழ்நிலைகள் குறித்து நீதிமன்றம் தொடர்ந்து ஆராயவுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பான மேலதிக விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மனித உரிமை அமைப்புகளும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரும் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 4 வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 3 சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 8:25 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

8:31 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இன்று வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் கோர்ஸ் ஆரம்பிக்கின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள். ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 4377846664, 4377846664. 8:31 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் குட் மார்னிங் கனடா.

எட்டு மணி 36 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலக செய்திகள். பிரான்சில் தென்மேற்கு பகுதியில் உள்ள அட்லாண்டிக் கடற்கரை சுற்றுலா தலமான கேப்ஃபெரட் தீபகற்பத்தில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தீபகற்பத்திற்கு செல்ல ஒரே ஒரு சாலை மட்டுமே இருப்பதால் நெரிசலை தவிர்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் படகுகள் மூலம் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டனர். தீ ஏற்கனவே 8700 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகளை எரித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் விமானங்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். நிலைமை மோசமடைந்ததால் பிரான்ஸ் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அவசர உதவியையும் கோரியுள்ளது. தொடர்ச்சியாக ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைகள், வறட்சி மற்றும் பலத்த காற்று ஆகியவை இந்த காட்டுத்தீ வேகமாக பரவ முக்கிய காரணமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் ஸ்பெயின் உள்ளிட்ட தென் ஐரோப்பியாவின் பல பகுதிகளிலும் காட்டுத்தீ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது நடைபெற்று வரும் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி இழப்பீடு வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் ஆதரவு அளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. இதற்கிடையில் செங்கடலில் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உலக கடல் வர்த்தகத்தின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் குவாண்டஸ் விமான நிறுவனம் தனது புதிய ஏர்பஸ் A350-1000 விமானத்தை பயன்படுத்தி பிரான்சின் டூலூஸில் இருந்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் வரையில் 19 மணி நேரம் இடைநிறுத்தமின்றி பறக்க வைத்து வெற்றிகரமாக தரையிறக்கியுள்ளது. சுமார் 17,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த சோதனை பயணம் எதிர்காலத்தில் உலகின் மிக முக்கிய நீண்ட நேர வணிக விமான சேவைகளுக்கான முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. இந்த விமானம் ஒரே தடவையில் 22 மணி நேரம் வரை பறக்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2027 முதல் சிட்னி, லண்டன் மற்றும் பின்னர் சிட்னி, நியூயார்க் போன்ற இடங்களுக்கு இடைநிறுத்தமில்லா நேரடி விமான சேவையை குவாண்டஸ் தொடங்க திட்டமிட்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை மன்னர் 3 சார்ல்ஸ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த முறை போட்டிகளில் முந்தைய ஆண்டுகளை விட மிகவும் சுருக்கமான வடிவில் நடைபெறுகின்றன. 74 நாடுகள் மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் 3,000 வீரர் வீராங்கனைகள் 11 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கின்றனர். செலவை குறைக்கும் நோக்கில் புதிய அரங்குகள் அமைக்காமல் ஏற்கனவே உள்ள வசதிகளையே பயன்படுத்தியுள்ளனர். தொடக்க விழாவில் டாக்டர் ஹூ தொடரின் புகழ்பெற்ற ட்ராடிஸ் மூலம் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் ராணி கமீலா அரங்கத்திற்குள் வந்தது ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இந்த எளிமையான முறை எதிர்கால காமன்வெல்த் போட்டிகளுக்கான புதிய மாதிரியாக அமையலாம் என ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையேயான கையெழுத்தான சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் தற்போது புதிய அரசியல் நிபந்தனையுடன் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா ஆப்ரஹாம் அக்கோர்ட் எனப்படும் இஸ்ரேலுடனான உறவை இயல்பாக்கும் ஒப்பந்தத்தில் இணைய வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தியை மின்சார உற்பத்தி போன்ற அமைதியான தேவைகளுக்கு பயன்படுத்த சவுதிக்கு உதவுவது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். ஆனால் மத்திய கிழக்கு அரசியலில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இஸ்ரேல் சவுதி உறவு தொடர்பான விவகாரம் இதனுடன் இணைக்கப்பட்டிருப்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. சவுதி அரேபியா பாலஸ்தீன பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைப்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். 8:40 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத, ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026, ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம், தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899
3: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 4-446-4080.
6: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

8:54 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். குட் மார்னிங். கனடா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க பெரிய விடயங்கள் தேவையில்லை. தினமும் ஒரு சிறிய நல்ல பழக்கம், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல சிந்தனை போதும். இன்று யாரையாவது நீங்கள் பாராட்டுங்கள், யாராவது ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை விடுத்து இன்று என்ன நல்ல விஷயம் செய்யலாம் என்று யோசியுங்கள். நேற்றைய நாளை மாற்ற முடியாது, நாளைய நாள் நம்மால் முழுமையாக கணிக்க முடியாது. ஆனால் இன்று நம் கையிலே இருக்கின்றது, அந்த நாளை அழகாக மாற்றுவோம். புன்னகையுடன் தொடங்குகின்ற நாள் பல நல்ல தருணங்களை நமக்கு கொண்டு வரும். அனைவருக்கும் இனிமையான, அமைதியான, வெற்றிகரமான நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக வாழ்த்தி கொண்டு இத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் நேற்று இன்று நாளையுடன் மதுமிதா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சூரிய உச்சத்துடன் கூடிய அழகான ஒரு வெள்ளிக்கிழமையை நாங்களும் ஆரம்பித்திருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி சுரேகா. 2026 ஜூலை மாதத்தின் 24 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் ஜூலை 24 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கோடை காலத்தின் இந்த ஜூலை மாதத்தை நிறைவு செய்ய வரப்போகின்ற வார இறுதியும் தொடர்ந்து வர காத்திருக்கின்றது. எனவே இன்றைய நாளும் சரி, தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் சரி, கொண்டாட்டமான நாட்களாகவும் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

அழகான ஒரு பாடல் நேற்று இன்று நாளை இன்றைய வெள்ளிக்கிழமையிலும் ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. காலை 9:08 இந்த உற்சாகமான காலை பொழுதில் ஒரு சிந்தனை பார்க்கலாம். புத்தர் அவரது போதனைகள் நிறையவே சொல்லப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான ஒன்று அகந்தை தொடர்பாக சொல்லுகின்றது. அகந்தை, அதாவது ஈகோ, அது வந்து மகிழ்ச்சியின் ஒரு பெரிய தடைக்கல், துன்பங்களின் வற்றாத ஊற்று, உறுத்தல், குற்ற உணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, தயக்கம், பயம், இவைகள் மனதின் கீழான நிலைகள், தியானத்திற்கு மிக முக்கியமான தடைகள். இத்தகைய உணர்ச்சிகளை உங்கள் மனதில் எப்போதும் வைத்திருக்காதீர்கள். இவை உங்களை எப்போதுமே இயல்பான தன்மையில், மகிழ்ச்சியில் இருக்கவே விடாது. பேசி தீர்த்து விடுங்கள். சிந்தனையின் அழுத்தத்திற்கு, சிக்கல்களுக்கு அதுவே சரியான தீர்வு. விட்டு கொடுங்கள், விட்டுவிடுங்கள், அதுவே வெளிப்படை தன்மை, மகிழ்ச்சி என்று சொல்லி புத்தர். சற்று வித்தியாசமாக இந்த அகந்தை என்ன மாதிரியான பிரச்சனைகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக ஆழமான சிந்தனைகளை தந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக மனதுக்குள்ள ஒரு சில விடயம் முறுத்தி கொண்டே இருக்கும். நாங்கள் செய்திருக்கக்கூடிய சில தவறுகள் தொடர்பான ஒரு குற்ற உணர்ச்சி எங்களை அடுத்த செயலை செய்ய விடாமலும் கூட எப்போதும் ஏதாவது ஒரு விதத்தில் பின்தள்ளிக்கொண்டே இருக்கும். இன்னும் ஒருவர் மீதான காழ்ப்புணர்ச்சி, எங்களுக்கு துன்பம் விளைவித்தவராக கூட இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீதான அந்த காழ்ப்புணர்ச்சி, எங்களுக்கு இயல்பாகவே ஒருத்தரை பிடிக்காமல் போவதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்புணர்ச்சி எல்லாமே மனதுக்குள் நிறைந்திருக்கும். அதே நேரம் பல விடயங்களை செய்வதற்கான தயக்கமும் மனதுக்குள்ள எப்போதுமே இருக்கின்ற போது நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாதவராகவும் கூட இருப்போம். அதிக பயம், சின்ன சின்ன விடயங்களை செய்வதற்கும் கூட மனதுக்குள்ளே எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பயம், இவையெல்லாம் மனதில் கீழான நிலைகளாக நிலைத்திருக்கின்றன என்பதைத்தான் புத்தர் சொல்லுகின்றார். இவையெல்லாமே நாங்கள் இந்த மன பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான பெரும் தடைகளாகத்தான் அமைகின்றன. இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை நாங்கள் மனதுக்குள் நிறைத்து கொண்டிருந்தால் அது எங்களுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த இயல்பான மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க முடியாமலேயே செய்து விடுகின்றது. மனிதர்கள் வந்து இயல்பில் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள்தான். அது அவர்களது இயல்பான குணமாகவும் தான் இருக்கின்றதாம். ஆனாலும் கூட இந்த மாதிரியான தீய உணர்வுகள், உறுத்தல், குற்ற உணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, தயக்கம், கோபம், பயம், மற்றவர்கள் மீதான பழிவாங்கும் எண்ணம் போன்றவைதான் அந்த இயல்பான மகிழ்ச்சியை நாங்கள் உணராமல் தடுக்கின்றன. எனவே இந்த விடயங்களை மனதிலிருந்து நாங்கள் அகற்றிக் கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. புத்தர் சொல்லுகின்றார், தியானம் அதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி. அதையும் நாங்கள் செய்யலாம் இல்லை என்று சொன்னால், நாங்கள் நல்ல விடயங்களை மனதுக்குள் தொடர்ந்து நிறைத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த மாதிரியான எங்களுக்கே தீமை செய்யக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாம் எங்களது மனதிலிருந்து அகன்றுவிடக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள் நாங்கள் தவிர்க்க முடியாமல் சந்திக்கின்ற போது அது தொடர்பாக பேசி தீர்த்து விடுங்கள். அதிக சிந்தனை தரக்கூடிய அழுத்தத்திற்கு, பெரும் சிக்கல்களுக்கான ஒரு தீர்வை அது உடனடியாகவே உங்களுக்கு தந்துவிடலாம். முக்கியமானது விட்டுக் கொடுப்பது என்பது. ஒரு சில விடயங்களுக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம், ஆனால் அதிகம் தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்ற போது நாங்கள் இழக்கின்றவை அதிகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்றும் கூட ஆழமான ஒரு கருத்து இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே முக்கியமான பல விடயங்களை நாங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. அகந்தை மகிழ்ச்சியின் பெரும் தடைக்கல், துன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை இன்றைய காலை பொழுதின் சிந்தனையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு அழகான ஒரு வெள்ளிக்கிழமையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். வெப்பம் என்று சொல்லியும் குறைப்பட முடியாத கோடை காலத்தின் வெளிச்சமான ஒரு வெள்ளிக்கிழமை வந்திருக்கின்றது. 17 வெப்பநிலை, 17 நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடரும். முகில் கூட மிக குறைவாக தானம் இருக்கு. முழுமையாகவே சூரியனுக்குரிய வானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்தின் வெப்பநிலை உயர்வு 25-28 டிகிரி செல்சியஸே கூடிய உணர்ச்சியாக நாங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு பொழுதில் 17-18

டிகிரி செல்சியஸ் திரவின் உடல்நிலையாகவும் கூட உணரப்படும். என்று பார்த்தால் 8:50 முன்பு 8:49 இரவு சூரியன் மறைந்து விடுவார். எனவே அதுவரைக்கும் நாங்கள் வெளிச்சமான பொழுதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று வெள்ளிக்கிழமை. தொடர்ந்து வருகின்ற ஜூலை நிறைவான வார இறுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார். சனிக்கிழமை நாளைக்கு 26:32 உணரப்படும். பிரதானமாக வெயில் தான் இருக்கும். இடையில் மெல்லிய மாலைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சில இடங்களில் தான். ஆனால் அதை விடுத்து பார்த்தால் பிரதானமாக வெயிலோடு தான் சனிக்கிழமையின் பகல் பொழுது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 26:33 வரை உணரப்போகின்றோம். வெளிச்சமுகில் இணைந்திருக்கலாம். மதிய வேளை தண்டஸ்டோம் கொஞ்சம் வரலாம். தொடர்ந்து வருகின்ற திங்கக்கிழமையை பொறுத்தளவில் இப்போது சூரிய வெளிச்சமும் சொல்லப்படுகின்றது. ஆனால் மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீடிக்கின்றன. வெப்பம் சற்று உயர்கின்றது. திங்கக்கிழமையில் 26 இருக்கும். 35 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். செவ்வாய் 25:33 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் இருக்கும். தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகளும் பகல் பொழுதில் தொடர்கின்றது. அடுத்த புதன்கிழமை பிரதானமாக வெயில். 24 வெப்பநிலை. 28 டிகிரி செல்சியஸ் வரை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த வியாழக்கிழமை 25:31 வரை உணரப்படும். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம். 9:14 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. போர்முலா ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 தேதி வரை மட்டுமே போர்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026. ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்சு ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899643.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
0: 416-900-4599.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

திரிசூலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் காலை 9:28 மீஸ்ட் எஃப்எம் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காலை வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். 401 வெஸ்ட்பவுண்டில் வெள்ளிக்கிழமை காலை பொழுது இந்த பொழுதில் தாமத நிலைமைகள் குறைவாகவே இருக்கின்றது. சற்று சுமூகமான போக்குவரத்திற்கான நிலைமைகள் தென்படுகின்றன. இது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கும். டிவிபி வரைக்கும் தாமதங்கள் இல்லை, சுமூகமாக பயணிக்கலாம். வெஸ்ட்பவுண்டில் வந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் குறைந்த தாமதங்கள் தான் எதிர்கொள்ளப்படுகின்றன. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் சற்று நீளமாக பாதஸ்ட் வரைக்கும் தாமத நிலைமைகள் குறைந்த அளவில் காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் குறைந்த தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களில் தான் தாமதங்கள் கொஞ்சம் தென்படுகின்றன. ஹைவே 400 தாண்டிய பகுதிகளிலும் வாகன நெரிசல்கள் தென்படுகின்றது. மார்டின் கோ ரோட் வரைக்கும் குறைவான தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றன. ஈஸ்ட்பவுண்டை நாங்கள் பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கிப்ளிங் பகுதியில் சற்று உயர்கின்றது, ஆனால் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து காணப்படுகின்றது. ஹைவே 400 வரைக்கும் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் குறுகிய தூரம் கலெக்டர்ஸில் நீங்கள் தாமதங்களை சற்று எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. அதன் பின்பு பார்த்தோம் சொன்னால் யங் ஸ்ட்ரீட்டில் இருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் ஈஸ்ட்பவுண்டிலும் கூட காணப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் தாமதங்களை எதிர்கொள்கின்றது. 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. 401 பகுதியில் சற்று அதிகமாக இருக்கின்றது, அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து நிலவுகின்றன. எக்லிங்டனுக்கு முன்னரான பகுதியிலிருந்து எக்லிங்டன் தாண்டிய இடங்கள் வரைக்கும் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக காணப்படுகின்றது. அதே மாதிரி தான் நார்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டன் பகுதியில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து லோரன்ஸ் அவென்யூ தாண்டிய இடங்கள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய நிலைமை நார்த் பவுண்டில் காணப்படுகின்றது என்பதையும் சொல்லலாம். 404 சவுத் பவுண்ட் பிஞ்ச் பகுதியில் 401 வரைக்கும் தாமதங்கள் சற்று அதிகம்தான் காணப்படுகின்றது இந்த காலை வேளை என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளின் முக்கியத்துவம் தொடர்பாக பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொருவருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், அதிகம் நாங்கள் கவனிக்காத ஒரு விடயம் என்று கூட சொல்லலாம். அதற்கான ஒரு நாளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்காக இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேயாக இன்றைய நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. சர்வதேச சுய கவனிப்பு அல்லது சுய பராமரிப்பு தினமாக இந்த நாளை நாங்கள் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு அட்டாக்கனியாக உங்களுக்கு இருந்தால் இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமான ஒன்று என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வதற்காக ஒரு சில ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் அல்லது ஒரு சில வழிமுறைகள், உங்களுக்கு பிடித்த விடயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு மனிதராக இருக்க முடியும். எனவே உங்களை சூழ இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் அதன் மூலமாக என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செல்ஃப் கேர் என்று சொல்லப்படக்கூடிய சுய கவனிப்பு தொடர்பான கவனம் வந்து 2 உலக போரை தொடர்ந்துதானாம் மக்களிடையே ஏற்பட தொடங்கியது. 1950களில் தான் இந்த சுய பராமரிப்பு தொடர்பான கவனம் வந்து மக்களிடையே வர தொடங்கி இருக்கின்றது. எங்களை நாங்களே கவனித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாங்கள் மற்றவர்களை கவனிக்கலாம் என்பது தொடர்பாக அந்த காலத்தில் வந்து அதிக மனநிலை மாற்றம் ஏற்பட தொடங்கியதை தொடர்ந்துதான் இப்போது அதுக்கான ஒரு நாளையை உருவாக்கி அது தொடர்பாக பேசுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச சுய பராமரிப்பு தினம் இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே ஒவ்வொரு ஆண்டும் July 24 கடைபிடிக்கப்படுகின்றது. ஒரு வாரத்தின் 7 உடல் மன ஆரோக்கியத்தை பேண சுய கவனிப்பு மிக அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த தினம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சுய பராமரிப்பை செய்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல்ல தூக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம், சரியான சமநிலையான உணவை எடுத்துக்கொள்ளுதலும் மிக அவசியமாகின்றது. உடல் இயக்கம், அதாவது நாங்கள் சரியாக நடந்தோ அல்லது வேறு விதமாகவோ உடற்பயிற்சிகளை செய்து நாங்கள் சுய பராமரிப்பை செய்தல் அவசியமாகின்றது. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் 7 to 8 ஆழ்ந்த தூக்கத்தை பெறுகின்றோமா என்பது தொடர்பாக கவனித்தல் மிக மிக அவசியமாகின்றது. ஒவ்வொரு நாளும் காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு வசதியான நேரத்தில் ஒரு 10 நாங்கள் அதுக்காக ஒதுக்கி தியானமோ அல்லது மூச்சு பயிற்சியோ செய்யலாம். 2 to 3 என்று சொல்லி போதுமான அளவுக்கு தண்ணீர் குடித்தலும் கூட சுய பராமரிப்பில் வந்து மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளுமே குறைந்தது ஒரு 30 நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்வதும் கூட
நாங்கள் எங்களை பராமரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கும். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு ஓவியமாக இருக்கலாம், பாட தெரிந்தவர்கள் பாடலாம், நடனமாட விரும்புகின்றவர்கள் நடனமாடலாம். எனவே இந்த மாதிரியான பொழுதுபோக்குகளில் சிறிது நேரம் செலவிடுவது வந்து ஒரு பெரும் புத்துணர்ச்சியை நாங்கள் அறியாமலேயே எங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி முக்கியமான ஒன்று, உங்களுக்கு பிடித்தவர்கள் யாரோ அவர்களோடு பேசி அவர்களோடு நேரத்தை செலவிட்டு அவர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்பதும் கூட நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான சுய பராமரிப்பு. முக்கியமாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைபேசி அல்லது வெவ்வேறு விதமான கேட்ஜெட்ஸ் இவற்றிலிருந்து நாங்கள் சில மணி நேரம் சற்று விலகி இருப்பதும் கூட எங்களை கவனித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கும். தேவையில்லாத மனப்பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்காமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். பிடித்த புத்தகங்களை அல்லது பயன்மிக்க புத்தகங்களை வாசிப்பது, நல்ல இசையை கேட்பது என்பதும் கூட மனதுக்கு அமைதி தரும் என்று சொல்லியெல்லாம் இந்த சுய பராமரிப்பு தொடர்பாக இன்று தினம் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களை கவனித்தல், குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் அதிகம் கேர் பண்ணுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. அதற்கு முன்பு நாங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் மட்டும்தான் அவர்களையும் கூட மிகச்சரியாக பராமரிக்க முடியும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஆழமான ஒரு உண்மை என்பதைத்தான் கூறிக்கொள்ளலாம். எனவே உங்களை எப்போதும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதுதான் இன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 9:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESKலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 Middlefield Road, Scarborough, 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, Scarborough. Pharmacy and Mechanical Sandipil, 416-731-7044. Selassie.ca.
7: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:45 ஆகி இருக்கின்றது. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் July 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்குயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும். 4374131 9 3 4 3 7 4 3 1 9 3 0 3 6 4 7 9 1 4 2 1 7 8. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான சிந்தனை கதை, ஒரு கற்பனை கதையாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட வழிகளை நாடுகின்றோம். அது தொடர்பாகத்தான் இந்த ஒரு கற்பனை பேசுகின்றது. மிக அழகாக ஆழமான ஒரு உண்மை, அதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். மலை உச்சியில் அமர்ந்திருக்கின்றார் கடவுள். வெறுங்கையோடு பார்க்கப் போகாதே, ஏதாவது கொண்டு போ என்று சொல்லி என்னிடம் கூறுகின்றார்கள். குசேலரின் அவள் போல இருந்ததை முடித்துக் கொண்டு கிளம்பினேன். மலைத்து நின்றேன். மலையடிவாரத்தில் மிக உயரம் போலவே என்னால் ஏற முடியுமா என்று யோசிக்கின்றேன். மலையை சுற்றிலும் பார்க்கின்றேன். பல வழிகள் மேலே போவதற்கு தென்படுகின்றன. அமைதியான வழியொன்று, ஆழ்ந்த தியானத்தின் வழி இன்னொன்று, சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, கடின வழி, குறுக்கு வழி, சிபாரசு வழி என்று சொல்லி பல்வேறுபட்ட வழிகள் அந்த மலையை சுற்றி தென்படுகின்றன. எத்தனை வழிகள் என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்றேன். ஆனால் ஒவ்வொரு வழியிலும் ஒரு வழிகாட்டி அந்த வழியை மறித்து காத்திருக்கின்றார். என் வழியிலேற உனக்கு தகுதியில்லை என்று சொல்லி ஒரு சிலர் என்னை ஒதுக்குகின்றார்கள். நான் கூட்டி போகின்றேன். கட்டணம் தேவையில்லை, என் வழியில் ஏறினால் போதும். எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என்று எனக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி எனது கையை பிடித்து ஒரு சிலர் இழுக்கின்றார்கள். மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம், உனக்கு பதில் நானே போகின்றேன், எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துவிடு என்று சொல்லி ஒரு சிலர் என்னிடம் பணம் பறிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டு சொல்லுகின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு சிலரோ, பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே, இங்கிருந்தே உனக்கு கடவுளை நான் காட்டுகின்றேன், அது போதும், அங்கெல்லாம் நான் மட்டும்தான் செல்ல முடியும், உன்னால் அங்கே ஏறி செல்ல முடியாது என்று சொல்லியும் கூட என்னை தடுக்கின்றார்கள். ஒரு சிலரோ, உண்மையில் நீ பார்க்கும் தூரத்தில் அந்த மலை உச்சி இல்லை, ஏறினால் ஏறிக்கொண்டே போக வேண்டும், அது ஒரு வழி பாதை, ஒருமுறை ஏற ஆரம்பித்தால் திரும்பி வர முடியாது, அப்படியே போக வேண்டியதுதான் என்று சொல்லி ஒரு சிலர் பயமுறுத்துகின்றார்கள். என்ன செய்வது, ஏறுவதா திரும்பி போவதா என்று சொல்லி குழம்பி நின்ற என்னிடம் மலையடிவாரத்திலேயே ஒரு கை நீண்டது. ஒரு பசித்த வயிறை நான் பார்க்கின்றேன். கடவுளுக்கு என்று சொல்லி பொட்டலத்தில் முடிந்து கொண்டு வந்ததை அந்த கையில் நான் வைக்கின்றேன். மவராசனாக இரு என்று சொல்லி வாழ்த்திய முகத்தினை நிமிர்ந்து பார்க்கின்றேன். நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த பூஞ்சியடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள். இங்கே என்ன செய்கின்றீர் என்று சொல்லி கடவுளிடம் கேட்கின்றேன். நான் இங்கேதான் இருக்கின்றேன் என்று சொல்லி கடவுள் பதில் சொல்லுகின்றார். அப்போ அங்கே மலை உச்சியில் இருப்பது யார் என்று சொல்லி கேட்கின்றேன். அங்கேயும் நான் இருக்கின்றேன், எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான். என்னை காண முடியாதவர்கள் இங்கே, என்னை காண முடியாதவர்கள் தான் சிரமப்பட்டு அங்கே வருகின்றார்கள் என்று சொல்லி கடவுள் எனக்கு விளக்கம் அளிக்கின்றார். நான் திணறிப் போகின்றேன். ஆனாலும் கேட்கின்றேன், இது உங்கள் உருவமில்லையே என்று சொல்லி கடவுளிடம் கேட்கின்றேன். கடவுள் சொல்லுகின்றார், அங்கும் கூட நீ என்னை உருவத்தில் காண முடியாது, எனக்கென்று தனித்த உருவம் இல்லை, நீ என்னை எதில் காண்கின்றாயோ அதுவே நானாகின்றேன் என்று சொல்லி என்னிடம் புரிய வைப்பதற்கு முயற்சிக்கின்றார் கடவுள். அப்படியென்றால் என்று சொல்லி நான் அடுத்த கேள்வியை கேட்கின்ற போது அழகாக பதில் சொல்லுகின்றார் கடவுள். வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே. பசித்த வயிற்றோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் என்னையே. தருபவனும் நானே, பெறுபவனும் நானே. நான் எதிலும் எங்கும் இருக்கின்றேன். என் தரிசனம் பெற கண் தேவையில்லை, மனதுதான் வேண்டும். அப்போது உன்னை பார்க்க மலை ஏறி வரவேண்டாம் என்று சொல்லி என்னிடம் சொல்லுகின்றாயா என்று சொல்லி குழப்பத்தோடு கடவுளிடம் நான் கேட்கின்றேன். தாராளமாக எறிவா, அது உன் விருப்பம், அங்கும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றேனே. அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம், ஆனால் இங்கே கடவுளை காண முடியாதவர்கள்தான் சிரமப்பட்டு அங்கு ஏறி வருகின்றார்கள். உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண்பதற்கு சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வரத்தான் வேண்டும். பிற உயிர்களுக்காகவும் நீ இந்த பூமியில் வாழ்ந்தாய் என்று சொன்னால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காணலாம் என்று சொல்லி புன்னகைத்து மறைகின்றார் கடவுள் என்று சொல்லி அழகான ஒரு கற்பனை இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. ஆழமான சிந்தனையை நாங்கள்
புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதையும் கூட இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 9:50 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infinity-ல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன்ட் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

நேரம் காலை 10:03 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம், தமிழ் யூடியூப்பில் ஈஸ்டெஃப்எம் 102.7. சரி, எரிபொருள் விலை என்று சொல்லி பார்த்தால் தொடர்ந்து அதிகரிக்கின்ற போக்கை தான் நாங்கள் இப்போது மீண்டும் சந்திக்கின்றோம். இந்த நிலையில் நேற்றைய விலையிலிருந்து இன்றைக்கு மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும், நாளைக்கு ஜூலை 25 எரிபொருள் விலை இப்போதே அந்த உயர்ந்த விலையிலிருந்து இன்னும் ஒரு 3% உயரப்போகின்றது என்பதை தகவல்கள் சொல்கின்றன. எனவே இன்றிலும் பார்க்க நாளைக்கு 3% அதிகமான விலை கொடுத்து தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம். 20 வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்று வெப்பநிலை உயர்வாக 25-28 உணரப்படும். இரவு பொழுதில் 17-17 உணரப்போகின்றோம். தொடர்ந்து வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய ஒரு பகல் பொழுதைத்தான் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு தரப்போகின்றது. 8:49 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஜூலை மாதத்தின் நிறைவான வார இறுதி என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தால், சனிக்கிழமை வெயில் முகில் இணைந்திருக்கக்கூடிய நிலைமையை தான் நாங்கள் பார்க்க போன்றோம். நாளைக்கு 26 வெப்பநிலை 32 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். மதியம் மாலை பொழுதில் மெல்லிய மழை வந்து போகலாம். 26 வெப்பநிலையாக இருக்கும். 33 நாங்கள் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் மழைக்கான சாத்தியங்கள் சற்று அதிகமாகவே காலை பொழுதிலிருந்து இரவு வரைக்கும் சொல்லப்படுகின்றன. ஆனால் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குமாம். 26 வெப்பநிலை 35 உணரப்போகின்றோம். சற்று அதிக வெப்பம் திங்கட்கிழமை இருக்கலாம். செவ்வாய் 25-33 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகில் இணைந்திருக்கும். மழையும் காலையிலிருந்தே வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. காலை பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவிலும் கூட மழை இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். தண்டஸ்டோமாக வரப்போகின்றது வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் கூட. புதன்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலை 28 உணரப்படும். வியாழக்கிழமை 25-31 நாங்கள் உணரப்போகின்றோம் என்று சொல்லியும் அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 10:05 ஆகியிருக்கின்றது. காட்டுத்தீ பரவல் வந்து கனடா, அமெரிக்கா உட்பட ஐரோப்பாவின் பல நாடுகளை மிக கடுமையாக பாதித்து வருகின்றது. அதில் பிரான்ஸ் வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு தீ ஒன்றிலிருந்து அவசரமாக அங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை இந்த காட்டுத்தீயின் கட்டுக்கடங்காத பரவல் ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரான்சின் தென்மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கேப் ஃபெரட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெனின்சுலா, அங்கிருக்கக்கூடியவர்களைத்தான் பிரெஞ்சு அத்தாரிட்டிஸ் வந்து உடனடியாக வெளியேறுமாறு ஒரு உத்தரவு ஒன்றையும் கூட பிறப்பித்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து படகுகள் மூலம் அங்கிருந்து உடனடியாக வெளியேறி வருவதை காட்டக்கூடிய செய்திகளும் புகைப்படங்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதிகம் பாதிப்பை சந்திக்கக்கூடிய பிரான்சின் போர்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரீஜனின் மேற்காகத்தான் இருக்கக்கூடிய ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனாக இந்த பகுதி வந்து காணப்படுகின்றதாம். எனவே ஆயிரக்கணக்கில் வெளிநாட்டவர்கள் அங்கு தங்கியிருக்கின்ற நிலையில்தான் இப்போது அங்கு XXL அதாவது XXL ஃபயர் என்று சொல்லி விவரிக்கப்படக்கூடிய அந்த காட்டுத்தீ வந்து மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அவர்கள் அவசரமாக வெளியேற்றப்படுகின்றார்கள் என்பது தொடர்பான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடக்கமே அங்கு தீப்பரவல் ஆரம்பித்திருந்த நிலையில் இதுவரைக்கும் ஒரு 10,000 hectares பரப்பளவு அந்த தீயின் நாக்குகளால் விழுங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளும் மிக கடுமையான தீப்பரவல் பாதிப்புகளை எதிர்கொள்ளுகின்றன. ஸ்பெயினை பொறுத்தளவில் ஸ்பெயின் அரசாங்கம் இப்போது இந்த காட்டுத்தீ கட்டுக்கடங்காத வகையில், அதாவது கட்டுப்படுத்த முடியாத வகையில் பரவியிருப்பதன் காரணமாக ஒரு தேசிய அவசர நிலையை பிறப்பித்திருப்பதையும் காண முடிகின்றது. எனவே மிக கடுமையான பாதிப்பை ஐரோப்பிய நாடுகள் பலவும் கூட இப்போது எதிர்கொள்ளுகின்றன என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:08 ஈஸ்டெஃப்எம் நேற்று இன்று நாளை

துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் காலை 10:12 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஆண்டு வந்து 2வது தடவையாக பதவியேற்ற போது திடீரென்று அவர் கட்டவிழ்த்து விட்டிருந்த அந்த வர்த்தக போரின் இப்போதைய தீவிரமயமாக்கலாக அமெரிக்கா வந்து தனது 60 வர்த்தக பங்காளிகள் மீது புதிய வரிகளை விதித்து அறிவித்திருக்கின்றது என்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட

கூடிய கிட்டத்தட்ட எல்லா அமெரிக்கன் இம்போர்ட்ஸின் மீதும் இந்த வரிகள் இப்போது விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறுகின்றார்கள். யுகே, சைனா, யூரோப்பியன் யூனியன் இன்னும் பல தென் அமெரிக்க நாடுகளும் அல்லது ஆசிய நாடுகளும் கூட இப்போது வரி விதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றன என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று வெள்ளிக்கிழமை வந்து இதுவரைக்கும் அமுலில் இருந்திருக்கக்கூடிய ஒரு வரியொன்று காலாவதியாகின்ற நிலையில் அந்த வரி விதிப்புக்கு பதிலாகத்தான் இப்போது புதிய கட்டணங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், கட்டாய உழைப்பை முறையாக அவர்கள் கையாள்வதில் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தித்தான் அதன் அடிப்படையில் இந்த வரிகள் அமெரிக்காவுக்குள் கொண்டு வரப்படுகின்ற அந்த நாடுகளின் பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்றன. இந்த ஃபோர்ஸ் லேபரை அவர்கள் கையாள்வதில் சரியாக செயற்படவில்லை என்பதுதான் அமெரிக்க அதிபரது குற்றச்சாட்டாகவும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஆனால் யுஎஸ் ட்ரேட் எக்ஸ்பர்ட் கரோலின் ஃபெர்னண்ட் இவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி பார்த்தால், இந்த கட்டாய உழைப்பை பற்றிய நடவடிக்கை இது அல்ல, மாறாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரிகளை விதிப்பதற்கு ஒரு சட்டபூர்வமான காரணத்தை தேடுகின்றார் என்பதைத்தான் இந்த நடவடிக்கை காட்டுகின்றது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் இந்த அவசர கால அதிகாரங்களின் கீழ் அமெரிக்கா வந்து உலகளவில் ஒவ்வொரு நாடுகளுக்கு விதித்திருக்கக்கூடிய பல சுங்க வரிகள் வந்து சட்டவிரோதமானவை என்று சொல்லி அமெரிக்காவின் ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டதை தொடர்ந்து பல வரிகள் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது வெள்ளை மாளிகை என்ன செய்கின்றது என்று சொன்னால், வெவ்வேறு காரணங்களை தேடி வெவ்வேறு விதமாக இந்த வரி விதித்தலை சட்ட ரீதியாக கையாள்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்போது இந்த கட்டாய உழைப்பை ஒழிப்பதற்கு இறக்குமதி வரிகள் போதுமானதாக இல்லை என்றுதான் தாங்கள் இப்போது இந்த வரிகளை உயர்த்துகின்றோம் என்று சொல்லித்தான் அமெரிக்கா வந்து ஒரு காரணத்தையும் கூட சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த நிலையில் தான் இந்த நியூ டியூடிஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது டாப் 60 யுஎஸ் ட்ரேட் பார்ட்னர்ஸின் மீது விதிக்கப்படுகின்றதாம். இந்த வர்த்தக பங்காளிகள் ஆக இருக்கின்ற அந்த நாடுகளிடமிருந்துதான் அமெரிக்காவுக்கு வந்து 99.4% இறக்குமதிகள் செய்யப்படுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட எல்லா இறக்குமதி பொருட்களுக்குமான வரிகளாக இந்த புதிய வரிகள் 10% அதிலிருந்து 12.5% வரைக்கும் இப்போது விதிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வரிகளை விதிப்பதற்கு அமெரிக்க அதிபர் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து மிக முக்கியமானவை என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் அவரது கூற்றின்படி, அமெரிக்க நுகர்வோரை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு இந்த வரிகள் வந்து அதிகமாக ஊக்குவிக்கும் என்று சொல்லித்தான் அவர் தனது நியாயத்தை சொல்லுகின்றார். காரணம், வரி விதிக்கப்பட்ட பொருட்களின் விலை சந்தையில் உயர்ந்திருக்கும். எனவே அவற்றை வாங்குவதற்கு பதிலாக அமெரிக்காவிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கின்ற வரியில்லாத அந்த பொருட்களை வாங்குவதற்கு வந்து அமெரிக்கர்கள் முற்படுவார்கள். அதற்கு அந்த வரிகள் வந்து அவர்களை ஊக்குவிக்கும் என்பது அவரது ஒரு முக்கியமான ஒரு நியாயப்படுத்தலாக இருக்கின்றது. இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தால், இந்த நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்களது உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கும் கூட இது வழிவகுக்கும். அமெரிக்காவுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது அந்த வரிகள் விதிக்கப்படுவதில்லை, இந்த சுங்க வரிகள். எனவே இதன் காரணமாக பல்வேறுபட்ட நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த மேனுஃபேக்சரிங்கை செய்வதற்கு இது ஊக்குவிக்கும் என்றும் சொல்லியும் கூட அவர் நினைப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, அமெரிக்காவை சட்டவிரோதமாக வந்தடையக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்களை தடுப்பதற்கும் கூட இனிய நாடுகளை இந்த வரிகள் ஊக்குவிக்கும் என்று சொல்லியும் அவர் நம்புகின்றார். அடுத்தது என்று சொல்லி பார்த்தால், கிரீன்லாண்டை வந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய தனது திட்டங்களுக்கு இனிய நாடுகள் ஆதரவு அளிக்கும். இந்த வரி விதித்தலின் மூலமாக அந்த நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த கிரீன்லாண்டை கட்டுப்பாட்டுக்குள், அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்திற்கு அவர்கள் ஆதரவளிப்பார்கள் என்று சொல்லி அவர் நம்புவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததுதான் இந்த ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய உழைப்பு, அதனை குறைப்பதற்காகவும் கூட இந்த வரிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி அமெரிக்க அதிபர் தனது தரப்பு நியாயத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார் என்பது தொடர்பாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அமெரிக்க அதிபர் வந்து 2020
2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் லிபரேஷன் டே டாரிஃப்ஸ் என்று சொல்லி முக்கியமான வரிகளை வந்து அறிவித்திருந்தார். அந்த வரிகள் வந்து 2026 ஆண்டின், அதாவது இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் ஹைகோர்ட் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக ரத்து செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்தது. அதுக்கு பிறகு தற்காலிகமாக ஒரு 10% லெவியை குளோபல் இம்போர்ட்ஸின் மீது அமெரிக்கா வந்து விதித்திருந்தது. ஆனால் அந்த வரிதான் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தோடு காலாவதியாகின்ற நிலையில் தான் இப்போது 10% to 12.5% வரையிலான புதிய லேவிஸ் வந்து பல நாடுகளின் மீதும் விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பை தான் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்டாய உழைப்பு இறக்குமதி மீதான தடைகளை ஏற்றுக்கொண்டு சரியாக அதனை குறைப்பதற்கு உறுதியளித்திருக்கின்ற நாடுகளுக்கு 10% வரையும், அதே நேரம் அப்படி செய்யாதவர்களுக்கு 12.5% வரையும் விதிக்கப்படும் என்று சொல்லித்தான் அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உடனடியாக ஒரு சில நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றன. பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாமே இது வந்து ஒரு நேர்மையில்லாத வரி என்று சொல்லி அறிவித்திருக்கின்றன. அதே மாதிரி தான் ஜப்பானீஸ் அரசாங்கமும் கூட இந்த புதிய வரிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை, அது தொடர்பான வருத்தத்தை நாங்கள் வெளியிடுகின்றோம் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறது ஜப்பான். ஆஸ்திரேலியாவின் வர்த்தக அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால் இவை முற்றிலும் நியாயமில்லாதவை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சைனா எப்படி எதிர்வினை ஆற்றியிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் ஒருதலைப்பட்சமான இந்த சுங்க வரிகள் முழுவதையும் சைனா எதிர்க்கின்றது என்று சொல்லி கூறியிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் தொடர்பான குற்றச்சாட்டுகளையும் கூட சைனா மறுத்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவில் வந்து கட்டாய உழைப்பு என்று எதுவுமே இல்லை. மேலும் இதை வந்து அரசியல் சூழ்ச்சிகளுக்கு ஒரு சாக்காகத்தான் அமெரிக்க அதிபர் பயன்படுத்துகின்றார். அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று சொல்லித்தான் சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் வந்து தெரிவித்திருப்பதையும் காண முடிகிறது. ஆனால் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸின் தகவல்களின் அடிப்படையில் சைனாவில் வந்து அதில் குறிப்பாக ஜிங்ஜியாங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் வந்து முஸ்லிமின சிறுபான்மையினரிடையே கட்டாய உழைப்பு இன்னமும் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை தான் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் வந்து வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே அமெரிக்காவின் புதிய வரிகள் தொடர்பான அறிவிப்பு முக்கியமாக இப்போது பேசப்படுகின்றது. 10:21 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வட்டம்
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா எம் மாமா.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் ப்ளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
8: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:34 ஆகியிருக்கின்றது. முக்கியமான ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தான் ஒரு சயின்டிபிக் ஜேர்னல் ஒன்றில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் வந்து நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கின்ற போது ஒரு மனிதரை நாங்கள் ஆற்றுப்படுத்துவதற்கு அவரை நாங்கள் எப்படி அணுகுகின்றோம் என்பது வந்து எங்களிடம் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அல்ல. பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது மூதாதையர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு பழக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பழக்கங்கள் என்று சொல்லித்தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு பழங்கால முறைதான் அது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. மனிதர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் என்று சொன்னால் குரங்கு இன உறவினர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கிரேட் எய்ப்ஸ் அவர்களை வந்து ஆய்வு செய்கின்ற போதுதான் இந்த நடத்தை அந்த கிரேட் எய்ப்ஸிடம் கூட இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது தொடுதல், கட்டியணைத்தல், முத்தமிடுதல் போன்றவை இன்னும் ஒரு நபருக்கு அல்லது இன்னும் ஒரு குரங்குக்கு நம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரு பழங்கால முறை என்று சொல்லித்தான் இந்த ஆய்வு உறுதிப்படுத்தி இருப்பதைத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ட்ராம் யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சிம்பான்சிஸ், போனபோஸ் போன்றவற்றின் அந்த குழு நடத்தையை வந்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். உணவுக்கான சண்டை அல்லது வெவ்வேறு தேவைக்கான சண்டைகளுக்கு முன்பு அந்த குரங்குகள் வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்களை ஒன்றுக்கொன்று ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு உடல் தொடர்பை பயன்படுத்தி இருக்கின்றன என்று சொல்லித்தான் அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிம்பான்சிஸை பொறுத்தளவில் பெரும்பாலும் அவை ஆக்ரோஷமானவை என்று சொல்லித்தான் அவற்றின் நடத்தைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்ற போதிலும் கூட ஒன்றன் வாயில் மற்றொன்று விரல்களை வைப்பது போன்ற நெருங்கிய தொடர்பில் அவை ஈடுபடுகின்றன என்று சொல்லியும் ஆச்சரியமான கண்டுபிடிப்பையும் கூட அந்த ஆய்விலே செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இவெண்ட் ஒன்று நடக்கின்ற போது அவை அதற்கு முன்பு ஒன்று கூடுகின்றன, ஒன்று கூடி ஒன்றுக்கொன்று ஆறுதல் கூறி தொட்டு அணைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லியும் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக என்று சொன்னால் ஒரு பெரிய போட்டி இப்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த ஃபுட்பால் மேட்சஸ், சோக்கர் கேம்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது அதற்கு முன்பு ஒரு அணியை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வீரர்கள் வந்து ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் தோளில் தட்டியோ அல்லது தோளின் மீது கைகளை போட்டோ அந்த நிகழ்வுக்கு முன்பு ஒரு உத்வேகம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதே மாதிரி தானாம் அந்த குரங்குகளும் கூட செய்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதை ஒரு ராலியிங் க்ரை என்று சொல்லித்தான் அந்த ஆய்வாளர்கள் அழைக்கின்றார்கள். ஒரு உத்வேக முழக்கம் என்று சொல்லித்தான் அந்த நடத்தை வந்து அவர்களால் விவரிக்கப்படுகின்றது. இது வந்து நீ தனித்தவன் அல்ல, நாங்கள் எல்லோருமே இணைந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நடத்தியாகவும் கூட இருக்கலாம் என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ மற்றும் ஜாம்பியா இந்த இரண்டு இடங்களிலும் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய குரங்கு சரணாலயங்களில்தான் வாழக்கூடிய சிம்பன்சீஸ் மற்றும் போனபோஸ் போன்றவை ஆராயப்பட்டிருக்கின்றன இந்த விடயம் தொடர்பாக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இயற்கையாக அந்த குரங்குகளுக்கு உணவு கிடைப்பது போலதான் காடுகளில் அவர்கள் வந்து பீனட்ஸை பயன்படுத்தி அந்த ஆய்வினை செய்வதற்கான முயற்சியையும் கூட முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த பீனட்ஸ் வருவதற்கு முன்பு ஒரு 5 நிமிடங்களில் உணவு வரப்போகின்றது என்று சொல்லி அறிந்திருந்த குரங்குகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் கூறுகின்றார்கள். அதே நேரம் அந்த அவதானிப்பில்தான் தொடுதல், அணைத்தல், முத்தமிடுதல் உட்பட ஆறுதல் அளிக்கும் உடல் ரீதியான தொடர்புகளையும் கூட அந்த விஞ்ஞானிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை இங்கு கூற முடிகின்றது. ஒருவரொருவர் தொட்டு அணைத்து கொண்டு அதே நேரம் உணவை பெறுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அமைதியாக அருகருகே அமர்ந்து உண்பதற்கும் இந்த மாதிரியான நடத்தைகள் வந்து அதிக வாய்ப்பை வழங்குகின்றன என்று சொல்லியும் ஆய்வாளர்கள் கூறியிருப்பதையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிக சகிப்புத்தன்மை கொண்ட குழுக்கள் என்று சொல்லித்தான் ஆய்வாளர்கள் அதனை விவரித்திருக்கின்றார்கள். எனவே பெரிய அளவிலான ஆறுதல் அளிக்கக்கூடிய தொடுதலை அந்த குரங்குகள் வெளிப்படுத்துகின்றன. அதே நேரம் பல குரங்குகள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றை ஒன்று தழுவிக்கொள்ளக்கூடிய நிகழ்வையும் நாங்கள் அந்த உணவு வருவதற்கு முன்னரான அந்த பொழுதில் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எங்களது மிக நெருங்கிய உறவினர்களாகத்தான் இந்த போனபோஸ் மற்றும் சிம்பான்சிஸ் போன்ற அந்த கிரேட் எய்ப்ஸ் வந்து
இருக்கின்றன. எனவே அவற்றின் நடத்தைகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களது, அதாவது மனிதர்களாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த சோஷியல் பிஹேவியர், சமூக நடத்தை, அதன் வேர்கள் குறித்தும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலும் சரி, அல்லது ஒரு போட்டி நடைபெற போகின்ற நிலையில், அதுக்கு முன்னரான பொழுதிலும் சரி, ஒரு குழு பிரச்சனை ஒன்றை கையாளுகின்ற போதும் சரி, நாங்கள் எப்படி அந்த ஒத்துழைப்பை கையாளுகின்றோம் என்பது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான பார்வையை இந்த ஆய்வு வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சமூக தொடுதல், அதாவது சோஷியல் டச், அது என்னென்று சொல்லி பார்த்தால், இது வந்து தகவல் தொடர்பின் ஒரு மிக பழமையான வடிவங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது வந்து இந்த ப்ரீடேட்டட் லாங்குவேஜாக இருந்திருக்கலாம், அதாவது மொழிக்கு முந்தைய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பாடலாக தொடுதல் என்பது இருந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஒவ்வொரு சத்தங்களின் மூலமாக மொழியை உருவாக்கி எங்களுக்குள்ளே தொடர்பாடலை நாங்கள் விருத்தி செய்து வந்திருக்கின்றோம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்பு ஒவ்வொரு தகவலும் கூட ஒவ்வொரு வித தொடுதலின் மூலமாக பரிமாறப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட நாங்கள் இந்த குரங்குகளின் நடத்தையை வைத்து ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் வளர்ப்பதற்காக தொடுதலை பயன்படுத்தக்கூடிய இந்த பழக்கம் வந்து மனிதர்கள், சிம்பான்சிஸ், போனபோஸ் போன்ற உயிரினங்களின் ஒரு பொது மூதாதையரிடமிருந்து இந்த உயிரினங்கள் தனித்தனியாக பிரிந்து பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன்பே தோன்றியிருக்கலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் கடைசியாக அந்த முடிவையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரியான நடத்தை வந்து எங்களது பொது மூதாதையரிடம் இருந்திருக்கும் என்று சொல்லித்தான் இப்போது இந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ராயல் சொசைட்டி அதன் பயாலஜிக்கல் சயின்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜேர்னலில் இந்த ஆச்சரியம் தரத்துக்கு ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:41 நிமிடமாக இருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கேரளிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
9: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
7: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ. 6479804779
8: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
9: என்ன யோசினை,
10: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
11: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
12: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
13: Your favorite music
14: on your favorite station. 102.7
15: East FM.

நேரம் இப்பொழுது காலை 11:03 வெள்ளிக்கிழமை காலை பொழுது ஏஸ்ட் எஃப் எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏஸ்ட் எஃப் எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஏஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப் எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. இன்று மாற்றமில்லாமல் நேற்றைய அதே விலையில் இருந்தாலும் கூட நாளைக்கு வந்து 3% விலை உயர்வு ஏற்படும் என்பது தொடர்பாக இப்போது தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே நாளைக்கு வந்து இன்றிலும் பார்க்க 3% உயர்ந்த விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெற முடியும். 21 இப்போதைய வெப்பநிலை 22°C உணர்கின்றோம். அதிக வெப்பம் இல்லாத ஒரு வாரத்தை தான் நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வருகின்றோம். 25 வரை தான் இன்று வெப்பநிலை உயர்ந்து 28°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். கூடிய உணர்வையாக சூரியனுக்குரிய ஒரு நாள். வானத்தில் முகில் கூட்டங்கள் சூரிய வெளிச்சத்தை மறைக்காமல் முழுமையாகவே வெளிச்சம் இருக்கும். மிக பிரகாசமான பகல் பொழுது தொடரும். 8:49 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இரவில் 17 வெப்பநிலையும் உடல்நிலையும் நீடிக்க போன்றது. தொடர்ந்து வருகின்ற வார இறுதி முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த சம்மர் சீசனின் ஜூலை மாதத்தை நிறைவு செய்கின்ற ஒரு வார இறுதியாகவும் கூட இருக்க போன்றது. சனிக்கிழமை நாளைக்கு வந்து 26-32 உணரப்படும். பிரதானமாக வெயில் இருக்கும். இடையில் மில்லிய மழை துருள ஒரு சில இடங்களில் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் வெயில் தான் அதிகம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் வெளிச்சமும் இருக்கும், மழைக்கான வாய்ப்புகளும் மதியம் மாலை பொழுதில் கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் தொடர்ந்து காணலாம். 26 வெப்பநிலை 33 வரை உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை 26-35 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் இருக்கும். தண்டர்ஸ்டோம் காலையிலிருந்தே இரவு வரைக்கும் மெல்லிய தூறலாக தொடரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை மழையை தருமடியுடன் கூடிய மழை சற்று அதிகமாகவே இருக்கலாம். காலை பொழுதில் 5 mm அளவில் எல்லாம் இப்போது சொல்லப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமையில் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியமும் காலை மதியத்தில் இருக்கும். 25 வெப்பநிலை 33 வரை உணரப்போகின்றோம். அடுத்த புதன் 24-28 உணரப்படும். அதிகம் வெளிச்சம் தான் நிறைந்திருக்கும். அடுத்த வியாழன் 25-31 வரை உணரப்போகின்றோம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையே தொடர்ச்சியாக மோதல்கள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து 13வது இரவாக நடைபெறுகின்ற அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் முகாம்கள் மீது தாங்கள் வந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் கல்ஃப் கோஸ்ட் மற்றும் வெஸ்டர்ன், நார்தர்ன் அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் 4 பேர் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இப்போது ஈரானின் ஸ்டேட் மீடியா இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. அதே நேரம் குவைட், பஹ்ரைன், ஜோர்டன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களும் தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்தந்த நாடுகளிலெல்லாம் தொடர்ச்சியாக இந்த சைரன்ஸை கேட்கக்கூடியதாக இருந்தது என்பதையும் செய்தி ஊடகங்கள் சொல்லுகின்றன. அதிலும் ஈராக்கி ஏர்போர்ட், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு ஏர்போர்ட் ஒன்று ட்ரோன் ஒன்று தாக்கியதை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் வந்து இன்னும் அதிகரிப்பதற்கு காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரது இன்னும் ஒரு அறிவித்தல் இப்போது மாறியிருக்கின்றது. ஹோமஸ் நீரிணையின் ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஏற்படக்கூடிய சேதங்களுக்கு முடக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்தி நஷ்டஈடு கொடுத்தல் என்று சொல்லித்தான் அமெரிக்க திட்டம் ஒன்று வெளியிடப்பட்டது. அதற்கான கடும் கண்டனத்தையும் கூட ஈரான் வெளியிட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லலாம். வியாழக்கிழமை அன்று தான், அதாவது நேற்றைய நாளில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை பகிர்ந்திருந்தார். ஹோமஸ் நீரிணையில் கப்பல்களுக்கும் ஏனைய இந்த ஆயில் டேங்கர்ஸ் போன்றவற்றுக்கும் ஏற்படக்கூடிய சேதங்களுக்கான இழப்பீடு அமெரிக்கா இப்போது வைத்திருக்கக்கூடிய ஈரானிய பணத்திலிருந்து செலுத்தப்படும் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் நியாயமானதும் கூட என்பதையும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வந்து பதில் அளித்திருப்பதை காண முடிகின்றது. இந்த மாதிரியாக இன்னமொரு நாட்டின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதனை வந்து வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துதல் என்பது பதற்றத்தை இன்னும் அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு விடயம் என்பதை தான் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இதன் விளைவாக ஏற்படும் பிரச்சனை வந்து
அழகானதாகவோ அமைதியானதாகவோ இருக்கப் போவதில்லை என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். கடந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சினைகள் இப்போது மீண்டும் அதிகம் தொடர்வதன் காரணமாக எண்ணெய் விலைகள் பெருமளவில் உயர்ந்திருக்கின்றன. மேலிருந்து ஒரு பரல் வந்து $100 தாண்டிய ஒரு விலையை இப்போது எட்டியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பிரெண்ட் க்ரூட் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து நேற்று வியாழக்கிழமை 6 வீத விலை அதிகரிப்பை

தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமுஸுக்கான ஒரு பைபாஸாக இந்த செங்கடல் வழி வந்து பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் அதனூடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களும் கூட தாக்கப்படுகின்றமை தொடர்ச்சியாக இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெயை வெளியில் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் மேலும் ஆயில் விலை உயர்வதற்கான காரணமாக அதுவும் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. 11:09 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4 1 6 4 4 6 4 0 8 0.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: Some conditions may apply.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நிமிடம் ஆகியிருக்கின்றது. பாடும் பறவைகள் அவற்றின் அந்த ஒலிகள் வந்து எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த பறவைகளின் ஒலிகளை கேட்பதற்கென்றே நாங்கள் காலை பொழுதிலோ அல்லது மாலையிலோ காடுகள் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்வதை விரும்புகின்றோம். அந்த மாதிரியான ஒலிகளை நாங்கள் தொடர்ந்து கேட்கின்ற போது அது எங்களது மனதை கண்டிப்பாக அமைதிப்படுத்தும் என்பதையும் கூட பல ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. இந்த பறவைகள் வந்து வித்தியாசம் வித்தியாசமான ஒலிகளை அவற்றின் தனித்துவமான ஒலிகளாக வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு தனித்துவமான பறவைக்கென்றும் கூட ஒவ்வொரு பாடல் இருக்கும். எனவே இந்த பறவைகளின் பாடல்களில் காணப்படக்கூடிய வியப்பை தரக்கூடிய பன்முகத்தன்மைக்கான அடிப்படை கூரை தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று சொல்லித்தான் பிரான்சில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த பறவைகளின் பாடல்கள் சொல்லி பார்த்தால் அதில் வந்து இன்கிரெடிபிள் டைவர்சிட்டி காணப்படுகின்றது. எனவே அவற்றின் அந்த பில்டிங் பிளாக்ஸை தான் நாங்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் விஞ்ஞானிகள் அறிவித்திருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆய்வாளர்கள் குழு வந்து ஒரு 3000 பறவைகள் இனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 100,000 அதிகமான பாடல்களை வந்து பதிவு செய்து அவற்றை ஒப்பிட்டு பார்த்திருக்கின்ற நிலையில்தான் அந்த பாடல்களிடையே ஒரு அடிப்படையான வகையான ஒலிகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து தனித்துவமாக என்று சொல்லி பார்த்தால் 8 அடிப்படை வகை ஒலிகளால் அந்த பறவைகளின் பாடல்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லித்தான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை வந்து மோட்டிவ்ஸ் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆய்வாளர்கள் அழைக்கின்றார்கள். இதில் வந்து 8 ஃபண்டமெண்டல் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. ஒவ்வொரு பாடலுமே 3 வகையான அதிர்வு ஒலிகள் அல்லது 3 வகையான விசில் ஒலிகள், ஒழுங்கில்லாத ஸ்வரங்கள் மற்றும் இசை இணக்கங்கள் போன்றவற்றை கொண்டிருந்தன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த 8 ஃபண்டமெண்டல் டைப்ஸ் என்று சொல்லியிருக்கின்றோம் இந்த மோட்டிவ்ஸ் தொடர்பாக. எனவே அவற்றை பிரிக்கின்ற போது 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரில் இருந்திருக்கின்றது, 3 டைப்ஸ் ஆஃப் விசில், கியோட்டிக் நோட்ஸ் அண்ட் ஹார்மனிஸ். இந்த 8 வகையான அடிப்படை ஒலிகளை வைத்துத்தான் இந்த பாடல்கள் வந்து அந்த பறவைகளால் ஒவ்வொரு இனத்திற்கேற்ற வகையில் பாடப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் அந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பறவைகளின் பாடல்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த இயற்கையான உலகின் ஒலி அடிப்படையிலான தகவல் தொடர்பின் மிக ஆழமான ஒரு நுட்பமான வடிவங்களில் ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சோஃபிஸ்டிகேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் என்று சொல்லித்தான் இந்த பேர்ட் சாங் வந்து இங்கு பார்க்கப்படுகின்றது. அந்த நிலையில்தான் அவற்றுக்கு அடிப்படையான ஒலிகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பறவைகளின் பாடல்களில் இருக்கக்கூடிய வெரைட்டி அண்ட் கம்ப்ளெக்சிட்டி வந்து அடிக்கடி விஞ்ஞானிகளை கவர்கின்றன. அவற்றை ஆய்வு செய்வதற்கும் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆனாலும் கூட குளோபல் ஸ்கேலிலே இது தொடர்பான ஸ்டடி ஒன்றை செய்வதென்பது மிக கடினமான ஒரு பணியாகவும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் 18 அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி பார்த்தால் த டைவர்சிட்டி இஸ் ஹியூஜ் என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பன்முகத்தன்மை என்பது மிக மிக பெரியதாக இருக்கின்றது. நீங்கள் ஆசியாவில் போனால் ஒரு தனித்துவமான பறவை பாடலை கேட்கலாம். அதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்குள்ளே போகின்ற போது அது வெவ்வேறு வேறுபட்ட ஒலியாக இருக்கும். அமேசோனியா காடுகளில் போகின்ற போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் சாங்காக அங்கு இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். எனவே குளோபல் ஸ்கேலில் இந்த மாதிரியான ஒட்டுமொத்த பறவைகளின் சாங்ஸை எடுத்து ஆய்வு செய்வதென்பது மிக கடினமான ஒன்று. ஆனாலும் கூட நாங்கள் முடிந்த அளவுக்கு முயற்சிக்கின்றோம் என்று சொல்லித்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் நிறைய தன்னார்வலர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 1000 பறவை பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 116,000 சாங்ஸ் என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். அவற்றைத்தான் தாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்திருக்கின்றோம். 3000 அதிகமான தனித்துவமான பாடும் பறவைகளின் இனங்களின் பாடல்கள் தான் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அவற்றை மிக தெளிவாக கேட்டு அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நாங்கள் படித்திருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எப்படி ஒவ்வொரு பாடலிலும்
மாறி மாறி அது காலப்போக்கிலே உருவாகி இருக்கின்றது என்று சொல்லியும் கூட ஆய்வு செய்யப்பட்டதாம். அதற்கு பிறகுதான் இப்போது எல்லோருக்கும் பயன்மிக்கதாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் உதவியுடன் ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஒன்றோடொன்று ஒப்பிடப்பட்டு அவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பினை எங்களால் இப்போது கண்டறிய முடிந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பறவைகளின் பாடல்களில் இருக்கக்கூடிய வியக்க வைக்கக்கூடிய பன்முகத்தன்மைக்கு அடியிலே புதைந்திருக்கக்கூடிய ஒரு எளிமையைத்தான் அங்கே இப்போது கண்டுபிடிச்சிருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் முதன்மையான ஒரு கண்டுபிடிப்பு என்னென்று சொல்லி பார்த்தால், கீ ஃபைண்டிங் என்னென்று சொல்லி பார்த்தால், எந்த சுற்றுச்சூழலில் ஒரு பறவை ஒன்று பரிணாம வளர்ச்சி அடைகின்றதோ அந்த சூழல்தான் அவற்றின் அந்த ஒரு பேர்ட் சோங்கையும் கூட வடிவமைக்கின்றது என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு அந்த விஞ்ஞானிகள் ஒரு முக்கியமான விடயமாக பகிர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக உதாரணமாக சொல்லியிருக்கின்றார்கள், இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய பறவை வந்து வெவ்வேறு அக்வஸ்டிக் பில்டிங் பிளாக்ஸை அல்லது அந்த மோட்டிவ்ஸை வந்து பயன்படுத்துகின்றது. டெம்பரேட் ரீஜன், அதாவது ஒரு மிதவெப்ப பகுதிகளில் காணப்படுகின்ற அந்த பறவைகள் வந்து அதிலிருந்து வேறுபட்ட அந்த ஒரு மோட்டிவ்ஸை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் என்பதைத்தான் இங்கு கூறி இருக்கின்றார்கள். இந்த டிராபிக்கல் என்வாயன்மெண்ட், அதாவது வெப்பமண்டல காடுகளில் வாழக்கூடிய பறவைகள் அந்த காடுகளில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மரங்களின் ஒலிகளை தாண்டி அல்லது அந்த காடுகளில் வாழக்கூடிய ஏனைய விலங்குகளின் ஒலிகளை தாண்டி அந்த பாடல் வந்து அதே இனத்தை சேர்ந்த பறவைக்கு கேட்க வேண்டுமாக இருந்தால் அந்த பாடல் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்காக வந்து அந்த வெப்பமண்டல காடுகளில் வாழக்கூடிய பறவைகள் வந்து கொஞ்சம் இலகுவான மோட்டிவ்ஸை பயன்படுத்துகின்றன. ஃப்ளட் விசல்ஸ் மாதிரியான அந்த ஒலிகளை அவை பயன்படுத்துகின்றன. அந்த பிஸியான பயோடைவர்சிட்டி அதிகம் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்கேப் அல்லது அந்த டென்ஸ் வெஜிடேஷனை தாண்டி அந்த பாடல் பயணிக்க வேண்டும். எனவே நீண்ட தூரம் அது பயணிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அதற்கான ஃப்ளட் விசல்ஸ் மாதிரியான சிம்பிள் மோட்டிவ்ஸை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அந்த வெப்பமண்டல ட்ராபிக்கல் என்வாயன்மெண்ட்ஸில் வாழக்கூடிய பறவைகள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட், அந்த மிதமான வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடிய பறவைகள் என்று சொன்னால், இவை வந்து கொஞ்சம் குறுகிய தூரத்தில் தங்களது அந்த பாடலை கேட்கக்கூடிய வகையில் பாடினால் போதுமானது. அதாவது க்ளோஸர் ரேஞ்சிலே அந்த பாடல்கள் தகவல்களை கடத்துகின்றனவாம். எனவே இந்த நிலையில் அந்த பறவைகளின் பாடல்கள் வந்து மோஸ்ட் கம்ப்ளெக்ஸ் கம்போசிஷன்ஸாக இருக்கின்றன என்று சொல்லித்தான் அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சிக்கலான கலவைகளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த பாடல்கள். அல்ட்ரா ஃபாஸ்ட்ரில்ஸ் வந்து அதிலே இருக்குமாம். அதே நேரம் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் கூட அந்த பறவை பாடல்கள் கொண்டிருக்கும். அந்த குறுகிய தூரத்திற்கு பயணிக்கக்கூடிய வகையில் டெம்பரேட் ஃபாரஸ்டில் பாடப்படுகின்ற பேர்ட் சாங்ஸ் என்று சொல்லித்தான் இங்கு அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வாளர்கள் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னென்று சொல்லி பார்த்தால், சுற்றுச்சூழலுக்கும் அதன் இயற்கையான ஒலிச்சூழலுக்கும் இடையிலான இந்த தொடர்பு ஹியூமன் ஆக்டிவிட்டியினால் பெரிதும் மாற்றப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு விளக்கமும் கூட இங்கு கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகின்றோம் என்று சொன்னால் அந்த காட்டு சூழலுக்கு ஏற்ற வகையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் சாங்ஸை நாங்கள் கேட்க முடியும். பாடும் பறவைகள் அந்த இடத்திற்கு ஏற்ற வகையில் அந்த பாடல்களை பாடுகின்றன. ஆனால் அந்த காடு வந்து முழுமையாக அழிக்கப்படுமாக இருந்தால், அந்த அழிக்கப்பட்டு அந்த இடம் ஒரு ஏர்பன் ஏரியாவாக மாறுமாக இருந்தால், அந்த மாதிரி மாறக்கூடிய அந்த ஒரு நகரமயமாக்கல் இடம்பெற்றிருக்கின்ற இடங்களில் அதே அந்த இயற்கை சூழலில் பாடப்பட்ட அந்த பறவை பாடல்கள் ஒத்துப்போவதில்லை. எனவே மனித செயற்பாடுகள் நிறையவே இந்த பாடும் பறவைகள் பாடக்கூடிய பாடல்களிலும் அதிக தாக்கத்தை செலுத்துகின்றன என்பது தொடர்பான தகவல் இந்த ஆய்வின் முடிவாக வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 11:31 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எட்டு நாலு விஷயம்
1: எஃப்எம் 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் .சி.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின்சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன்,
4: 8684702 தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-268-3891,
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:45 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்குயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அளிக்கவும். 4347 9341 4347 9341 6 4 7 9 1 4 2 1 7 8. சரி, கோடைக்காலம் நீங்கள் ஹவாய்க்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் அதுவும் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு புயல் தொடர்பான எதிர்வு குரல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது ஒரு பிஸியான ஹரிக்கேன் சீசனாக இருக்கின்றது. அதிலும் எல்னினோ இந்த முறை அதில் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த எல்னினோவினால் தூண்டப்பட்டிருக்கின்ற ஒரு சூறாவளி ஒன்று இப்போது உருவாகி வருகின்றது என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் தான் அது வேகமாக உருவாக்கம் பெற்றிருக்கின்றது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஹரிக்கேன் ஃபோர்ஸ்டோ என்று சொல்லி அதுக்கான பெயரை வெளியிட்டிருக்கிறார்கள். அது இப்போது வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பரப்பில் மேற்கு நோக்கி சுழன்று கொண்டிருக்கின்றதாம். அதன் உருவாக்கம் அவதானிக்கப்பட்ட நிலையில் வீக்கெண்டில் வந்து அது மேலும் பலம்பெற்று அடுத்த வாரத்தில் இந்த பாப்புலர் வெக்கேஷன் டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடிய ஹவாய் தீவுகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் இப்போது காண்கின்றோம் என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனின் ஊடாகத்தான் அது நகரப்போகின்றதாம் என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. சேட்டலைட் தொடர்பான அவதானிப்புகள் தொடர்ந்து செய்யப்படுகின்றன. இந்த ஃபர்ஸ்டோவை பொறுத்தளவில் அதில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை வரைக்கும் 140 கிலோமீட்டருக்கு அவரின் ஒரு வேகம் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் அது மேலும் நகர தொடங்குகின்ற போது அதன் வேகம் உயரலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சமயங்களில் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த டிரை ஏர் மற்றும் அதன் எதிர்த்திசையில் வீசக்கூடிய காற்று போன்றவை அதனை சற்று பலமிழக்கவும் கூட செய்யலாம். எனவே அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு டிராபிக்கல் ஸ்டோமாக அது மாறுவதற்கான சாத்தியமும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஹவாய்க்கு நீங்க போக திட்டமிட்டிருந்தால் இந்த சூறாவளி தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பதினொரு மணி 52 நிமிடம். நேற்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சமிக்க அழகான ஒரு பகல் பொழுதை தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் அனுபவிக்கலாம். அதிக வெப்பநிலை உயர்வும் இருக்கப் போவதில்லை. 21 நாங்கள் உணர்கின்றோம். 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 28 என்று கூடிய நிலையாக உணரப்படும். தொடர்ந்து சூரிய வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எரிபொருள் விலை உயர்கின்றது. நாளைக்கு 3% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் இன்றைய வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு, இப்பொழுது உங்களிடமிருந்து இவரை பெற்றுச் செல்லும் நான் மதுவிதா தொடர்ந்து ருஷிதா அணிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை வாட்ஸ்அப் ட்ரோனோடு இணைந்திருக்க போறீங்க. ட்ரோன்டோவின் தற்போதைய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், நிலை 23 உள்ளது. மாலை 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள், விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு அழைக்கலாம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் என் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. வாட்ஸ்அப் ட்ரோனோல உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற தகவலை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு ஜூலை மாதம் 24 திகதி, சிஎன் டவர் இன்னைக்கு சர்க்கோமா அவேர்னஸ் மந்த்தை ஞாபகப்படுத்தும் விதமாக மஞ்சள் நிறத்திலையும், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டே ஞாபகப்படுத்தும் விதமாக பர்பிள் நிறத்திலையும் ஒளிர இருக்கு. எங்களோட திறந்து விளைந்திருங்கள். நிகழ்ச்சி ஆரம்பித்த வைப்பதற்காக அளிக்கின்றது புத்தம் புதிய பாடல் ஹாய் திரைப்படத்திலிருந்து ஜென்மாத்தின் இசையில். இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோனோ.

இதய முரளி திரைப்படத்திலிருந்து அழைத்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்-இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ட்ரான்டோல இந்த வீக்கெண்ட் வந்து நீங்க கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் டேயா ஹம்பர் ரிவர் பிளாக் கிரீக் அண்ட் பீச்சஸ் ஈஸ்ட் யோக்ல செலிப்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, உங்களோட பழைய எலக்ட்ரானிக்ஸ் ஆடைகள் அதே மாதிரி ஹசாரஸ் வேஸ்ட் நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கம்போஸ் வந்து உங்களுக்கு தரப்படும். ஸ்கெட்யூல்ஸ் எப்படின்னு தெரிந்து கொள்ள trono.ca/environment நீங்கள் போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல்களை உங்களுக்காக கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரான்டோவை பொறுத்த வரைக்கும் சமர் ஆரம்பிச்சாச்சு. சமர்ல ஒவ்வொரு இவெண்ட்ஸும் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிந்து கொள்ளவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அழைக்கின்றது பெட்டி திரைப்பட பாடல்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
4: Premal Toyota, Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அருள்வான் திரைப்படத்துல இருந்து அழுத்தது பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ அண்ட் எலிஜிபிள் ஃபேமிலிஸ் கனடா சைல்ட் பெனிஃபிட் இந்த சிசிபி பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் 2.7% ஆக அதிகரிக்க இருக்கு. அண்ட் ஜூலை 1st வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இன்கம் பேஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆரம்பமாகிற பே அவுட் டைம் அது. ஸோ கனேடியன் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.7% பூஸ்ட் இந்த சைல்ட் பெனிஃபிட் பேமெண்ட்டை ஜூலையிலேருந்து பெறப்போகிறதாகவும் ஆனுவல் பேமெண்ட் ஃபார் சைல்ட் அண்டர் 6 இன்க்ரீஸ்ட் ஆகி இருக்குது. அது 7,787லேருந்து 7,997 அல்லது $666 பர் மந்தாக வந்திருக்கு. அதே மாதிரி ஃபேமிலிஸ் யார் யாரெல்லாம் பிள்ளைகள் ஏஜ் 6 to 17 இருக்காங்களோ அவங்களுக்கு அனுவல் பேமெண்ட் இன்க்ரீஸ் வந்து 6,570லேருந்து 6,748 அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒரு மாதத்துக்கு 562 இருக்குது. இந்த 2% பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஃபார் சைல்ட் அண்டர் ஏஜ் 6 இன் 2026 வந்து 8,157 ஆக உயர்ந்திருக்கிறது. அண்ட் இது வந்து நீங்கள் 7,997 2025 பார்க்கும்பொழுது $160 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி 6 வயதுலேருந்து 17 வயது கொண்ட பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அவங்களோட சைல்ட் பெனிஃபிட் 6,883லேருந்து அதிகரிச்சிருக்கு. அண்ட் இது வந்து $135 அதிகரித்திருக்கின்றது இந்த வருடம். அண்ட் இந்த சைல்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ மந்த்லி பேமெண்ட் வந்து ஃபேமிலிஸ் யார் யாரெல்லாம் குறைந்தது 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் இந்த இம்பயர்ட் அல்லது ஃபிசிக்கல் அல்லது மென்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சிஆர்ஏ இந்த இண்டெக்ஸேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா $3,480 இருக்கும். இது $69 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா தெரிந்து கொள்ள canada.ca/en/revenue போனீங்கன்னா உங்களுக்கு மேலதிக விவரங்களும் நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். 12:23 ஒலிக்கின்றது கேப்டன் மில்லர் திரைப்பட பாடல்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடா மீது அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் பதில் நடவடிக்கைகளை எடுக்க கனடா தயாராகவே உள்ளதென பிரதமர் மாக் கானி தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கு முன்னதாக பரந்துபட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கனடா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ கிளை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பேரம் பேசிய வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் காலையும் மாலையும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையிலாகி கையெழுத்திட உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி போலீசார் தம்மை துன்புறுத்தக்கூடாதென மனு தாக்கல் செய்திருந்தார். முன்ஜாமீன் வழங்கியும் சரணடைய தவறியதை சுட்டிக்காட்டி அம்மனுவை நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை பற்றியும் கைதிகளின் உரிமைகளை பற்றியும் பேசுவதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய சாடியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4 6 8 2 1 0 4 6 2 4 1 6 8 2 1 0 4 6 2. Some condition apply.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
3: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

வாரிசு திரைப்படத்திலிருந்து எடுத்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ட்ரானோட அடுத்த முனிசிபல் எலெக்ஷன் அக்டோபர் 26 நடக்க இருக்கு. நீங்கள் கேண்டிடேட் ஃபார் மேயர், கவுன்சிலர் அல்லது ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி ஆகணும்னா உங்கள் நாமினேஷன் பேப்பரை ட்ரானோ எலெக்ஷன் ஆஃபீஸில் சிட்டி ஹாலில் ஆகஸ்ட் 21 இரண்டு மணிக்கு முன்னதாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் நீங்கள் நாமினேஷனை ஃபைல் பண்ணும் பொழுது ஒரு நாமினேஷன் பேப்பர், டெக்ளரேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 25 என்டோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு வேணும். இது மேயர் அல்லது கவுன்சிலர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். சப்மிஷன் ஆஃப் த ஃபைலிங் ஃபீயும் வேணும். மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள ட்ரானோ.ca நீங்கள் போகலாம். வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும், நவீன ரக ஆடைகள், ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள் இன்னும் பல. திருமண நிகழ்வுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கிறார்கள். ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நகட் அவென்யூ ஸ்கார்ப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திராஸ் சங்கமம். 12:45 ஒழிக்கின்றது பாடல் சீதாராமம் திரைப்படத்தில் இருந்து.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
7: சுத்தம் தரம் மலிவுடன்

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் வாட்ஸ்அப் ராணோடு இணைந்திருக்கீங்க. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், நிலை 23 உள்ளது. இன்று இரவு 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மாலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப் போவதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எங்களுக்கு விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு 416-8241-2212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. இந்த மரத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல், காதலா காதலா திரைப்படத்தில் இருந்து.

மணி 7 நிமிடம். காதலா காதலா திரைப்படத்திலிருந்து அழிச்சது பாடல் இது. ஈஸ்ட் எஃப் எம் வாட்ஸ்அப் ட்ரோனோ. ஆண்டாரியோ பிரிமியர் டக் ஃபோர்டர் ரீசெண்டான கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ் பற்றின கான்ட்ரவர்சி தான். ஒரு புதிய போலன்னு சுமார் 1000 அடல்ட் ஆண்டாரியன்ஸ் கிட்ட வந்து லயசான் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு நடத்தியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லிபரல்ஸ் வந்து இப்பொழுது 38% ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள். அதில் வந்து 33% ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது என்டிபிக்கும், 24% கிரீன்ஸுக்கும், 2% ஆனவங்க வந்து கிரீன்ஸுக்கும் மன்னிக்கவும் என்டிபி வந்து 24%. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பார்ட்டிக்கு 33% தங்களது வரவேற்பை தர்றதாக சொல்லியிருக்காங்க. ஜூன்ல பார்க்கும் பொழுது இதே 1000 பேர் வந்து கொடுத்த இந்த போலில் இது நேர்மறையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் இந்த கான்ட்ரவர்சி காரணமாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவங்க கூட அவங்களது ஆதரவை இப்பொழுது டக்ஃபோர்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அண்ட் லிபரல்ஸ் கிட்ட வந்து எங்களுக்கு ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு போலின் மூலம் என்ன தெரியுதுன்னா, 1 in 4 ஆண்டாரியன்ஸ் வந்து இப்பொழுது டக்ஃபோர்ட் நல்ல வேலையை செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் செய்கிற அவரோட வேலைகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றி அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் அழைக்கலாம். 4371 9301 9307 4371 9301 9303 6479142178 இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தலாம். ஒலிக்கின்றது தெனாலி திரைப்பட பாடல்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயின்.

0: ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை Earlybird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம் 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், Unit 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-8969-3.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
8: 10 free oil changers, limited stock மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
9: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
10: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026. 416-321-6104.
11: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 647-982-6476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 647-982-6476. 647-982-6476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
12: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. 177 இன்னும் ஆக்டிவ் காட்டுத்தீ வந்து ஆன்டாரியோவில் பரவிட்டு இருக்கிறதாக மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே எந்த ஒரு புதிய காட்டுத்தீயும் பரவாத பட்சத்தில் இந்த 177 காட்டுத்தீயை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருதுன்றது தான் அவங்களோட கரிசனையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1800 மேற்பட்ட மக்கள் அவங்க வீடு அவங்களோட ப்ராவின்ஸில் இருந்து எழும்ப வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதாகவும், இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிஜினஸ் கம்யூனிட்டி இந்த காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12-13 கம்யூனிட்டிஸ் வந்து இந்த காட்டுத்தீயால் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு. இதை தவிர்த்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டபே ஆன்டாரியோவில் இருந்து அவங்க மூவ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா காட்டுத்தீ பரவின இடங்களில் இருக்கிற அந்த புகையாக இருக்கட்டும், அது சுவாசத்துக்கு சரி வராது, அங்கே வாழவே முடியாத பட்சத்தில் இன்னும் வந்து ட்ராண்டோ அல்லது நயாகரா ஃபால்ஸ் சவுத்துக்கு மூவ் பண்ணியிருக்கிறதாகவும் இப்பொழுது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் காட்டுத்தீயாக தான் இது இருக்குது. ஆகவே இந்த 24 மணித்தாலத்துக்குள்ளே எந்த ஒரு புதிய காட்டுத்தீ வராதது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தாலும், காட்டுத்தீயால் தங்கள் இடங்களை விட்டு மூவ் பண்ணவங்களுக்கு ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் டக் ஃபோர்ட்.

0: நல்ல விஷயம்.
1: East FM, தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் பதில் நடவடிக்கைகளை எடுக்க கனடா தயாராகவே உள்ளதென பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கு முன்னதாக பரந்துபட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கனடா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பேரம் பேசிய வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் காலையும் மாலையும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக்கி கையெழுத்திட உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி போலீசார் தம்மை துன்புறுத்தக்கூடாதென மனுதாக்கல் செய்திருந்தார். முன்ஜாமீன் வழங்கியும் சரணடைய தவறியதை சுட்டிக்காட்டி அம்மனுவை நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை பற்றியும் கைதிகளின் உரிமைகள் பற்றியும் பேசுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய சாடியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவு சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஆஹா கல்யாணம் திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரானோ. யங் நார்த் சப்வே எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் இப்பொழுது முக்கியமான மைல்ஸ்டோனை கிராஸ் ஆகியிருக்கு. ஒஃபிஷியல் காம்படிஷன் ஆஃப் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாபிஷன் ஒர்க் வந்து ஆரம்பமாகி இப்பொழுது லைன் ஒன் யங் யூனிவர்சிட்டி சப்வே இந்த லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 70,000 கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் சோயில் வந்து நீக்கப்பட்டு அதன் மேலே இந்த ஒரு புதிய டிடிசி லைன் வந்து கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இருந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ எக்ஸ்டென்ஷன் வந்து லைன் ஒன்ல அப்ராக்சிமேட்லி 8 கிலோமீட்டர் நார்த் ஃப்ரம் ஃபின்ச் ஸ்டேஷன் டு ஒன் மார்க்கம் அண்ட் ரிச்மண்ட் ஹில் அண்ட் அதே மாதிரி 5 புதிய ஸ்டேஷன்ஸை ஸ்டீல்ஸ் கிளார்க் ராயல் ஆர்ச்சர்ட் பிரிட்ஜ் மற்றும் ஹைடெக்ல வந்து ஆட் பண்றாங்க. ஆண்டாரியோ மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பிரமித் சக்காரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஸ்டாரிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பப்ளிக் டிரான்சிட் ப்ராஜெக்ட்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆண்டாரியோட எக்கானமி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இந்த டெரிஃப்னால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு ட்ராவலிங் அப்படின பொழுதோ கேஸ் ப்ரைஸாக இருக்கட்டும் ட்ராவலிங் பொழுதும் மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு தடையாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் புதிய ப்ராஜெக்ட்ஸில் வரும்பொழுது பணிக்கிறவங்களுக்கு நேர செலவு வந்து குறையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. 1:47, இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோனர்.

0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ரோட் ஸ்காப்ரோ, 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165088 9552 4165088 9552.
4: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandeshwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
6: டொரண்டோ ஸ்ரீ பரஸ்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ பரஸ்தி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் 2:03 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரோனோ. டொரோனோவின் தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், நிலை 26 உள்ளது. இன்று மாலை 25 இரவு 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எங்களோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. சுவாரஸ்யமான பல செய்திகள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. டொரோண்டோவை பற்றின தகவல்களோடு இணைந்திருங்கள். இந்த மத்தியத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக பணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கின்றது பாடல். இது ஸ்டெஃபமின் வாட்ஸ்அப் டொரோண்டோ.

2:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்.இன் வாட்ஸ்அப் டொரோண்டோ ஒஃபிஷியல்ஸ் இன் வின்ஸ்டர் வந்து இன்னைக்கு ரொம்ப ரெடியாகவும் தயாராகவும் இருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்டி ஹாவி பிரிட்ஜ் ஓப்பனிங் செரமனி இப்பொழுது நடந்துட்டுருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் கனடா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஆன்டாரியோ வின்சர் டீட்ராய்ட் பிரிட்ஜ் அத்தாரிட்டி இந்த மாதிரி வந்து பிரிட்ஜிங் நார்த் அமெரிக்கா ஆகிய மெம்பர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்ஜ் வந்து யார் பேரால் தொடங்குதோ அவங்களோட ஃபேமிலியும் கேதர் ஆகியிருக்கு. கோர்டி ஹாவ்ஸ் யங் சன் டாக்டர் முரேஹோ வந்து இந்த செரமனியில் கதைச்சிருக்காரு. வி ஆர் ட்ரூலி ஹம்போ பை த இமென்சிட்டி ஆஃப் திஸ் பிரிட்ஜ் அண்ட் த இமென்சிட்டி ஆஃப் திஸ் ஆனர் அப்படின்றதையும். இந்த லேட் ஹாக்கி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் சஸ்காச்வானில் பிறந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து சில்வானியா ஒஹாயோவில் வந்து வாழ்ந்திருக்காரு. 2016 88 இவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2015 தான் அவருடைய பேரில் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ண போகிறதாக செய்திகள் வெளியாகிருந்தது. அது அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டெரிஃப்னால இதை அப்படியே ஹால்ட் பண்ணியிருக்கிற தருணத்தில் மீண்டும் இப்பொழுது அஃபிஷியலாக இந்த பிரிட்ஜை திறக்கிறதுக்கான செரமனி இப்பொழுது நடந்துட்டுருக்கு. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸில் இப்பொழுது தளபதி விஜய் நடிப்பு

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்ட

0: நிறுவனமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
6: East FM 102.7 Kitale. Summer. East FM 102.7. 102.7.
7: மன்னத்

23 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப். ட்ரானோ பற்றின நிறைய தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தந்துகிட்ருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இந்த கேஸ் ப்ரைஸ். ஸோ ட்ரான்டோவில் கேஸ் ப்ரைஸ் இன்றைக்கு வந்து அதிகரிக்கப் போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லை, 3 சதங்களால் இந்த அதிகரிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2:24 வலிக்கின்றது கோகுலம் திரைப்பட பாடல்.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

அமெரிக்காவின் 99% இறக்குமதிகளுக்கு காரணமாக உள்ள 60 நாடுகள் மீதான வரிகளை 12.5% உயர்த்தி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கட்டாய பணியாளர்கள் முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தடை செய்ய இந்நாடுகள் தவறியுள்ளதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட 10% வரிகள் இன்று நள்ளிரவுடன் காலாவதியாகும் நிலையில் இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கான நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகேதாட் அணை தொடர்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இச்சந்திப்புக்காக August 3 முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதை தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் உறுதிப்படுத்தியுள்ளார். மேகேதாட்டு அணை விவகாரம் இரு மாநிலங்களுக்கும் இடையில் முக்கிய பிரச்சனையாக நீடிக்கும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக முதல்வர்களின் நேரடி சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை கலவரத்துக்கு பொறுப்பென குற்றம் சாட்டி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. தாம் பதவி விலகப் போவதில்லை எனவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்கள் மட்டுமே தம்மை பதவி விலக வலியுறுத்தியுள்ளதாகவும் நீதியமைச்சர் கூறியுள்ளார். கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
4: மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் EastFM 102.7.

2:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்.இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ஸோ அடுத்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓசாப் சேஞ்சஸ் வரப்போகுது, நியூ ஸ்பீட் லிமிட் ஆன் ப்ரொவின்ஷியல் ஹைவேஸில் வரப்போகுது, குறிப்பாக ஹைவே 7 ஃப்ரம் ஆப்பிள்டன் சைட் ரோட் கவுண்டி ரோட் 17 டு ஹைவே 417 வந்து ஆகஸ்ட் 21st, 2026 இந்த ஸ்பீட் மாறப்போகுது. ஸோ ஆகவே ஆகஸ்ட் 21st நிறைய ப்ரொவின்ஷியல் ஹைவேஸில் வந்து ஸ்பீட் லிமிட் மாறப்போகுது. அந்த ஸ்பீட் லிமிட் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 110 km/h வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற இன்க்ரிமெண்ட் ஆஃப் இந்த ஸ்பீட் லிமிட் தான். அதே மாதிரி டெட்லைன் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல் இனோவேஷன் ஃபண்டும் வந்து வரப்போகுது. முனிசிபல் எலெக்ஷன் கேண்டிடேட் டெட்லைனும் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது. பாபு கேட்ரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495, 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 745, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 395, வாழைகளில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்கள் 1295, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழைகளில் பிட்டு இறால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 1495. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது. வழிகின்றது பாடல் பூவரசன் திரைப்படத்தில் இருந்து.

12:49 நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள் இன்னும் பல. திருமண நிகழ்வுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கிறார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நகிட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திரா சங்கமம். அந்த தகவலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் நான் என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். இந்த வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு கலையத்தில் ருஷிஷ்காந்த். நன்றி, வணக்கம், நீர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589999.
0: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 4374777960 4374777960.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: போட்ட புது சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் C, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி ரோஷிதா. நேரம் 3 மணி, நேர்களை பொழுது முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இல் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 24 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 32 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நேரம் 3:05 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: வாஷாபாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற டீடாச் வீடுகளின் விற்பனையோடு நாங்கள் தொடர்ச்சியாக இன்றையாலும் இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக நீங்கள் மிகவும் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லம் ஒன்றினையோ அல்லது ஒரு முதலீடு ஒன்றினையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக வாஷாபாவில் புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $623,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளில் லட்சுமந்த சாமியார் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை இவ்வாறு நீங்கள் $623,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலைகளில் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. குறிப்பாக தற்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு ஒரு புத்தம் புதிய சிங்கிள் கிராஜ் டீடாச் வீட்டினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். லட்சகந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம் விவரங்களுக்கு 416-888-8044. இது மட்டுமல்லாமல் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $729,000 இருந்தும் 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $715,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தில் நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST rebate உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை $826,000 இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2027 க்ளோசிங் ஒரு ஆண்டுக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்குக்கு. அதே வேளையில் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வகையிலான ஷாப்பிங் வசதிகள் என்று நிறைந்திருக்கின்ற இடத்தில் உங்களுக்கான இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. 416-888-8044 அழைக்க முடியும். அசைன்மெண்ட் வழங்கப்படுகிறது. பேஸ்மெண்டில் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. ஒஷாவாவில் புத்தம் புதிய டீடாச் வீடுகளை $623,000 கொள்ளலாம். சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை இது. டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட $680,000 நீங்கள் ஒஷாவாவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. அலையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044. 416-888-8044.

3:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும்: 437-431-9301, 437-431-9303, 647-914-2178.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
9: Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
10: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
11: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
12: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
11: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
13: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
14: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: 3:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சுபமாகட் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுபமாக்கர் இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்குகிறார்கள். குறிப்பாக மீன் சந்தை வருகின்ற பொழுது ஃப்ரெஷ் கடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, ஃப்ரெஷ் கடுவா சிலை சாப்பிடுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் ரோன் நண்டு பவுன் 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் பவுன் 15.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஊர் ஆற்றாச்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 7.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 9.99, ஸ்ரோன் புலமீன் பவுன் 9.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒட்டி ஓரா ரெட்ஸ்னேப்ப துள்ளுமண்டை சூரியமீன் அத்துடன் துள்ளுமண்டை நெத்தலி சூடை கிங்ஃபிஷ் சால்மன் ஸ்லோன் பாறை அத்துடன் பீ ஃபோக் ஊர்கோழி என்று சொல்லி அத்தனையுமே வருகின்ற பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். இந்தியன் வெண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு 99 சென்ட்ஸுக்கு பவுன்ஸாக பெற்றுக்கலாம். கத்திரிக்காய் பவுன் 1.99, வாழைக்காய் பவுன் 1.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, மாம்பழ பாக்ஸை விஷேட விலையில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாரி பிஸ்கெட் 4.99, மார்ஷல் டின்ஃபிஷ் 3.99, மேகி நூடில் 5.99, சமபோசா 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஐங்கர் 400 கிராம் 3.22 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நெஸ்டமோட் 400 கிராம் 3.22 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். லெமன் பஃப் 4.99, அதேபோல நைஸ் பிஸ்கெட் 3.69 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன்ஷுவர் 7 பவுன்ஸ் 2.16, புளி 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டெல்மேஷ் சோயா 6.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். கிங் மிளகாய்த்தூள் 900 கிராம் 13.99, வெஜிடபிள் ஓயில் 3 லிட்டர் 8.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, ஐங்கர் 2.5 கிலோ 59.99, இது போல வெனீரோ 2.5 கிலோ 59.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரீத்தியகோ பிளஸ் 189.99 நீங்கள் 3 இயர்ஸ் வாரண்டியோடு பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். கரம்போர்ட் பெரியது 59.99, எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்தியா கேட் பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இந்த வாரம் அதிவிஷேட சிறப்பு விலையிலே கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் 2 பவுன் 8.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் பவுன்ஸ் 15.99, இந்தியன் வெண்டிக்காய் பவுன் 2.99, 5 பவுன் ரம்புட்டான் 14.99, அதுபோல கத்திரிக்காய் பவுன் 1.99, கிங் கரை பவுடர் 13.99, 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 சார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 இல் அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் சில்லறை விற்பனைத்துறை கடந்த மே மாதம் ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகன எரிபொருள் விலை உயர்வடைந்தமை இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ள போதிலும், அதனை தவிர்த்தும் கனடாவின் சில்லறை விற்பனை உறுதியாக இருந்ததாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ஜூன் மாதமும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: அமெரிக்காவின் 99% இறக்குமதிகளுக்கு காரணமாக உள்ள 60 நாடுகள் மீதான வரிகளை 12.5% உயர்த்தி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கட்டாய பணியாளர் முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தடை செய்ய இந்நாடுகள் தவறியுள்ளதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட 10% வரிகள் இன்று நள்ளிரவுடன் காலாவதியாகும் நிலையில் இப்புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கான நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள அணை தொடர்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இச்சந்திப்புக்காக ஆகஸ்ட் 3 முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதை தமிழக வேளாண்மை அமைச்சர் வினோத் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அணை விவகாரம் இரு மாநிலங்களுக்கும் இடையில் முக்கிய பிரச்சினையாக நீடிக்கும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக முதல்வர்களின் நேரடி சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை கலவரத்துக்கு பொறுப்பென குற்றம் சாட்டி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. தாம் பதவி விலகப் போவதில்லை எனவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்கள் மட்டுமே தம்மை பதவி விலக வலியுறுத்துவதாகவும் நீதியமைச்சர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 3:39 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் $623,000 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் உண்மையில் ஒரு புத்தம் புதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் டைமுக்கு மாத்திரம் கிடைக்கப்படுகின்ற எக்ஸ்க்ளூசிவ் விலையாக இது காணப்படுகின்றது. அதே வழியில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலைகளில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. 1800 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $723,000, 2000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $755,000 இருக்கின்றது. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $680,000 இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $826,000, 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $910,000, 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $943,000 இருக்கிறது. 3000, 3200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி ஆஷாவில் உங்களுக்கான புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை $623,000 டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை $680,000 பெறக்கூடிய வாய்ப்பு அரசாங்கங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற HST ரீபேட் காரணமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. 416-888-8044 2027 க்ளோசிங் ஒரு ஆண்டுக்கு மேலான காலம் இருக்கின்றது. இந்த க்ளோசிங்குக்கு இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆஷாவா யூனிவர்சிட்டி 5 நிமிட தூரத்தில் இருக்கின்றது. காஸ்ட்கோ அடங்கலான ஏராளமான ஷாப்பிங் வசதிகள் மற்றும் பல்வேறுபட்ட வசதிகளும் அண்மையிலேயே இருக்கின்ற மிகச்சிறந்த லொகேஷன். அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. ஆஷாவாவில் புத்தம் புதிய சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $623,000 டபுள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் வாய்ப்பு உங்களுக்காக லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் இலவசம், ஏர் கண்டிஷனிங் இலவசம், அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் கலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESKலை லெஜண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10 இயர் வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3 இயர் லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
6: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
9: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 3:53 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் பிசை எங்கும் கிழக்கு. நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இன்று வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க் கோர்ஸ் ஆரம்பமாகின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிசினஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 4377 784 6664. நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சுபமாகர் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுபமாக இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் இருக்கின்ற பொழுது ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸாக பெறுகின்ற பொழுது 7.99, அதுபோல ஃப்ரெஷ் ரோன் நண்டு பவுண்ட் 8.99, ஃப்ரோசன் டால் பாக்ஸ் போ பவுன்ஸ் 15.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் இல்லா பவுன் 7.99, சிரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சிரோன் புலமீன் பவுன் 9.99, சிரோன் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99. நீங்கள் பெருக்கெல்லாம் ஒட்டி ஓரா ரெட்டுள்ள மண்டை சூரைமீன் துள்ளுமண்டை நெத்திரி சூடை கிங்ஃபிஷ் ஆல்மண்ட் சிலோன் பாறை சீம்பிரீம் பீஃப் போக் கோர்கோழின்னு சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது வசந்தம் சுபமாக்கிட்டே மீன் சந்தையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ட்ஸ், கத்தரிக்காய் பவுன் 1.99, வாழைக்காய் பவுன் 1.99, ரமடான் 5 பவுன்ஸ் 14.99, மாம்பழ பாக்ஸ் விஷயத்த விலையில பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மாரி பிஸ்கட் 4.99, மார்ஷல் 10 பேஜ் 3.99, மேகி நூடுல்ஸ் 5.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சமபோசா 5.99, ஐங்கர் 400 கிராம் 3 22.99, இதுபோல வெனஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 3 22.99 நீங்கள் பெற்றுக்கலாம். லெமன் பஃப் 4.99, நைஸ் பிஸ்கெட் 3.69, ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன் சுகர் 7 பவுன்ஸ் 2.16, புளி 4.99, டெல்மே சோயா 6.49. நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கிங் கரை பவுடர் 9.99, வெஜிடபிள் ஓயில் 3 லிட்டர் 8.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, ஐங்கர் 2.5 கிலோ வந்து 59.99, அதுபோல நிடோ 2.5 கிலோ வந்து 59.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரீத்தி எக்கோ பிளஸ் கிரைண்டர் வந்து 159.99, 3 இயர்ஸ் வரண்டியோடு பெற்றுக்கொள்ள முடியும். கேரம்போட்டை பெரியது 59.99, எலக்ட்ரிக் ட்ரொட்டி மேக்கர் 59.99 நீங்கள் பெற்றுக்கலாம். இந்தியா கேட் பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99 பெற்றுக்கொள்ளலாம். இட்லி பானை மீடியம் சைஸ் வந்து 29.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் வந்து 14.99 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் அதிவிஷேட சிறப்பு விலையிலே கொடுவா பவுண்ட் முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, சிரோன் ஃப்ரெஷ் 2 பவுன் 8.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கிங் கரை பவுடர் 13.99, 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 4162928585.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: 4 மணி 1 நிமிடம் வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 24 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் சனிக்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 32 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது.

0: நான்கு மணி ஆறு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: ஆஷாபாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டிடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஆஷாபாவில் ஆஷாபா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் அண்மையான லொகேஷனில் உங்களுக்கான புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றை நீங்கள் 623,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதே வேளையில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை இவ்வாறு 623,000 டாலராக இருக்கின்ற அதே வேளையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 729,000 டாலர்களிலிருந்தும் 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 755,000 டாலர்களிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 680,000 டாலர்கள் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 826,000 டாலர்களிலிருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்தும் 2800 ஸ்கொயர் ஃபீட் வீடுகளை 943,000 டாலர்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3000-3200 என்று சொல்லியும் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளின் க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது. அதேவேளையில் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃபுளோர்களிலும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபுளோர்களில் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஆஷாபா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்திலும் காஸ்ட்கோ அடங்கலான பல்வேறுபட்ட வசதிகளுக்கு அண்மையிலும் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 ஆஷாபாவில் புத்தம் புதிய டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 623,000 டாலர்களிலிருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 680,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே, அதுவும் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்டலுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைத்து அப்ளையன்சஸும் ஏர் கண்டிஷனிங் ஆகியனவும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 416-888-8044 416-888-8044

0: சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சேரன் பின்ச் ஸ்கார்போரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
3: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
4: ஃபோர்முலா ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 தேதி வரை மட்டுமே ஃபோர்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவற விடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyaatrugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: 4:20 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களை மனைகளை வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் பெறுகின்ற பொழுது ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸாக பெறுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு பவுண்ட் 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் பவுன்ஸ் 15.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் ஈனா பவுன் 7.99, சிரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சிரோன் விளமீன் பவுன் 9.99, சிரோன் ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓடி ஓரா ரெட்ஸனை துள்ளுமண்டை துள்ளுமண்டை மற்றும் நெத்தலி கிங்ஃபிஷ் சால்மன் சிரோன் பாறை சீம்பிரீம் பீப் போக் ஊர்கோழி என்று சொல்லி அத்தனை மணி ரெடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். மெயின் சந்தையில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ட்ஸ், கத்தரிக்காய் பவுன் 1.99, வாழைக்காய் பவுன் 1.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, மாம்பழ பக்ஸை விஷயமாக பெற்றுக்கொள்ள முடியும். மாரிபிஸ்கர் 4.99, மார்ஷல் டென்பிஷ் 3.99, மகி நூடிஸ் 5.99 பெற்றுக்கொள்ளலாம். சமபோசா 5.99, ஐங்கர் 400 கிராம் 3.22, அதுபோல இன்வெஸ்டமோட் 400 கிராம் 3.22 பெற்றுக்கொள்ளலாம். லெமன் பஃப் 4.99, நைஸ் பிஸ்கெட் 3.69 பெற்றுக்கொள்ள முடியும். ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன் சுகர் 7 பவுன்ஸ் 2.16, புளி 4.99, டெல்மிஸ் சோயா மீட் 6.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல 900 கிராம் கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, வெஜிடபிள் ஓயில் 3 லிட்டர் 8.99, பசுமதி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பசுமதி பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, அங்க 2.5 கிலோ 59.99, நிடோ 2.5 கிலோ 59.99, பிரீத்தி எக்கோ பிளஸ் 159.99 நீங்கள் பெற்றுக்கலாம் 3 இயர்ஸ் வாரண்டியோடு. கரம்போர்ட் லாச் 59.99, எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியா கேட் பசுமதி ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட். இந்த வாரம் அதிவிஷயோட சிறப்பு விலையிலே கொடுமா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, சிரோன் ஃப்ரெஷ் 2 பவுன் 8.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, கத்திரிக்காய் பவுன் 1.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் ஜூனி 5 அமைந்திருக்கிறது. 4162928585.

0: FM, Tamer, Seydiher.
1: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் பதில் நடவடிக்கைகளை எடுக்க கனடா தயாராகவே உள்ளதென பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கு முன்னதாக பரந்துபட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கனடா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பேரம் பேசிய வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் காலையும் மாலையும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி கையெழுத்திட உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி போலீசார் தம்மை துன்புறுத்தக்கூடாதென மனு தாக்கல் செய்திருந்தார். முன்ஜாமீன் வழங்கியும் சரணடைய தவறியதை சுட்டிக்காட்டி அம்மனுவை நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை பற்றியும் கைதிகளின் உரிமைகளை பற்றியும் பேசுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சாடியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:36 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபம்மின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பாஷாபாபையில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் HST ரிபேட்டினை 130,000 டாலர்ஸ் வரையில் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் ஆஷாவாவில் ஆஷா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்களிலிருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாக கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு லட்சுமகந்தசாமியை அழைக்கலாம். 416-888-8044 லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் வழங்கப்படுகின்றன. அதே வேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான நோட்களுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் கிடைக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான இல்லத்தினையோ அல்லது முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு ஆஷாவாவில் கிடைத்திருக்கிறது. அதனிடையில் 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடெச் வீடுகளின் ஆரம்ப விலை 729,000 டாலர்கள் மற்றும் 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை 711,000 டாலர்களிலிருந்தும் பெறக்கூடிய வாய்ப்புள்ளது. 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்கள். 2,500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 910,000 டாலர்கள். 2,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 943,000 டாலர்கள். 3,000-3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வருடத்துக்கும் மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளின் க்ளோசிங்குக்கு. அதே வேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங்கும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. கொஸ்கோ போன்ற பல்வேறுபட்ட வசதிகள் அண்மையிலே இருக்கின்ற சிறந்த லொகேஷன் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அசைன்மெண்ட் வழங்கப்படுகிறது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. அலையங்கள் விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஆஷாவாவில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 623,000 டாலர்ஸிலிருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்ஸிலிருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த HST ரிபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு மிகவும் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான இலக்கணவை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044

4:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும். நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள், இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அளிக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை. 430 நகட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்ராஸ் சங்கமம்.

0: 4:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்குகிறார்கள். குறிப்பாக மீன் சந்தை பெறுகின்ற பொழுது ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, அதுபோல ஃப்ரெஷ் கொடுவா சிலைஸாக பெறுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு பவுன் 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் பவுன் 15.99, ஊராட்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் ஷீலா பவுண்ட் 7.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, ஸ்ரோன் புலமீன் பவுண்ட் 9.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் ஆல் பவுண்ட் 4.99. நீங்கள் பெற்றுக்கலாம் ஒட்டி ஓரா ரெட்ஸ் நேப்பத்துள்ள மண்டை சூரமீன் அத்திரந்து நெத்தலி கிங்ஃபிஷ் சால்மன் ஸ்ரோன் பாறை சீம்பிரீம் பீஃப் போக் உள்கோழி என்று சொல்லி அத்தனைமே வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு பவுண்ட் 99 சென்ட்ஸ், கத்தரிக்காய் பவுன் 1.99, வாழைக்காய் பவுன் 1.99, அதே விலை ரம்புட்டான் நீங்கள் போப் 5 பவுன்ஸ் 14.99, மாம்பழத்தை விசேட விலையை பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். மாரி பிஸ்கெட் 150 கிராம் 4.99, மாசல் டின்ஃபிஷ் 3.99, மேகி நூடில்ஸ் 5.99, சமபோசா 5.99, ஐங்கர் 400 கிராம் 3.22 பெற்றுக்கொள்ள முடியும். நெஸ்டமோட் 400 கிராம் 3.22, லெமன் பாஃப் 4.99, நைஸ் பிஸ்கெட் 3.69 நீங்கள் பெற்றுக்கலாம். ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன் சுகர் 7 பவுன்ஸ் 2.16.99 பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல புளி 4.99, டெல்மே சோயா 6.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல கிங் கரி பவுடர் 900 கிராம் 13.99, வெஜிடபிள் ஆயில் 3 லிட்டர் 8.99, பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, ஐங்கர் 2.5 கிலோ 5.59, நிடோ 2.5 கிலோ 59.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரீத்தி எக்கோ பிளஸ் 159.99, 3 இயர்ஸ் வாரண்டியோடு பெற்றுக்கொள்ள முடியும். கரம்போட் லாஜ் வந்து 59.99, எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்தியா கேட் பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் அதிவிசேட சிறப்பு விலையிலே கொடுவாஸ் முழுசா பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 8.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, கத்தரிக்காய் பவுன்ஸ் 1.99, கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 13.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாக்கன் ரோட்டுக்கு மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனி 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 4162928585.
0: 4:52, பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95, 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 7.45, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95, வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு இறால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.

4:56 ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு மீண்டும் திங்கட்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். ஐந்து மணியிலிருந்து காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
5: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-9643.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
7: வேலையும்
10: போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
7: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.

0: நேரம் 5:06 நேர்களை இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்டெஃப்எம்மில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00 வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 32 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது. காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சந்திரு, கல்கிரன்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரு?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
1: தலைய மறக்க கூடாது, கேட்கணும்.
0: தலை இல்லாட்டி வால் ஆடணும்.
1: தலை இல்லாட்டி வாள்கள் ஆடணும். வால்ல வாள்கள் அவங்களோட ஃபேன் தான்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இங்கிலீஷ்காரன் பாட்டுல இருந்து யாரது?
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: என்ன செஞ்சு கொண்டு கேட்கல போல? சரி, பரவாயில்ல, தனியா தானே இருக்கீங்க, கஷ்டப்படுது.
0: மறந்துட்டேன், இல்லையே கேட்டிருப்பேனே. சரி, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: 5:13 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நீர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறோம்?
1: பாட்டு திரைப்படத்துல இருந்து செஞ்சுரித்தா செஞ்சுரித்தா அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கண்ணன், வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165444 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: வர்ஷாவாவில் உங்களுக்குரிய புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு லட்சம் கந்தசாமியால் எடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லிமிடெட் டைமுக்கு மாத்திரம் கிடைக்கப்படுகின்ற விசேட விலைகள், குறிப்பாக HS ரிபேட் அரசாங்கங்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் இந்த HS ரிபேட் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் வாஷாவாவில் ஒரு புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதே வேளையில் டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒன்றினை கூட நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள லட்சம் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. இந்த வீடுகளை பொறுத்தவரையில் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 தூரத்தில் அமையப்பெற இருக்கின்றன. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 623,000 ரூபாயிலிருந்து 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 729,000 ரூபாயிலிருந்து 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 755,000 ரூபாயிலிருந்தும் பெற முடியும். அதுவேளையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் அவற்றினை நீங்கள் 680,000 ரூபாயிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 826,000 ரூபாயிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் வீடுகளை 910,000 ரூபாயிலிருந்தும் அதுவேளையில் 2,800 ஸ்கொயர் ஃபீட் வீடுகளை 943,000 ரூபாயிலிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3,000-3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளுடைய விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. அத்தோடு ஏர் கண்டிஷனிங்கும் இலவசமாக கிடைக்கப்பட இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது 2027 க்ளோசிங் வருகின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த க்ளோசிங்குக்கு. அதேவேளையில் அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது பேஸ்மெண்டில் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கு வன்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. லட்சம் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அரசாங்கங்களால் வழங்கப்படுகின்ற HS ரிபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி ஓஷாவாவில் புத்தம் புதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை 623,000 ரூபாயிலிருந்தும் டபுள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 ரூபாயிலிருந்தும் பெறக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்பினை லட்சம் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து அப்ளையன்சஸ், ஏர் கண்டிஷனிங் இலவசம், அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப விலைக்குள் 416-888-8044. 416-888-8044.

0: music on your favorite station. 102.7 East FM. All my blinds. சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026. 416-321-6104.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: Everything you like, everything you need is found only here.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 4116554400 5 5 4 4 0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவணியா, ஹாப்பி ஃப்ரைடே, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். ஹாப்பி ஃப்ரைடே இந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல நல்ல சோமா இருக்கும், நல்ல வெதர் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: முத்துநகையே அந்த பாட்டை கப்பு மட்டும் முழு நிலவை என்ன பாட்டு.
0: நல்ல பாடல் ஒன்று எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இந்திரன், வணக்கம்.
1: நன்றி லாவணியா, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். பாடலுக்கு முன்னதாக வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மக்களின் மனங்களை மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர்மார்க்கெட் இந்த வாரம் கூட தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்குகின்றார்கள். குறிப்பாக மீன் சந்தை விற்கின்ற பொழுது ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, ப்ளஸ் கொடுவா ஸ்லைஸ் பெறுகின்ற பொழுது பவுன் 7.99, ஃப்ரெஷ் ரவுண்ட் நண்டு பவுன் 8.99, ஃப்ரோசன் டால் பாக்ஸ் 4 pounds 15.99, ஊராட்டிறச்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 7.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, ஸ்ரோன் புலமீன் பவுன் 9.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஒட்டிய ஓரா ரெட் ஸ்னேப்பர் துள்ளுமண்டை அத்துடன் நெத்தலி சூடை கிங்ஃபிஷ் ஆல்மன் சிரோன் பாறை சீம்பிரீம் பீஃப் போக் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். ஊர்கோழி கூட விஷேதமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99 cents, கத்தரிக்காய் பவுண்ட் 1.99, வாழைக்காய் பவுண்ட் 1.99, ரம்புட்டான் 5 pounds 14.99, மாம்பழம் விஷேட வில்லை வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாரி பிஸ்கட் வந்து 4.99, மார்ஷல் டென்ஃபிஷ் 3.99, மெகின் ஊடிஸ் 5.99, சிம்போசா 5.99, ஆங்கர் 400 gram 3.22, நெஸ்டமோட் 400 gram 3.22, லெமன் பாஃப் 4.99 பெற்றுக்கலாம் நான்கினை. அதுபோல நைஸ் பிஸ்கெட் 450 gram 3.69, ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன் சுகர் 7 pounds 2.16, புளி 4.99, டெல்மே சோயா 6.99 நீங்க பெற்றுக்கலாம் முடியும். அதுபோல கிங் கரி பவுடர் 900 gram 13.99, வெஜிடபிள் ஓயில் 3 liter 8.99, பசுமதி ரைஸ் 8 pounds 6.99, பிரியாணி ரைஸ் 8 pounds 6.99, ஐங்கர் 2.5 kilo 5.59, நிரோ 2.5 kilo 5.99 நீங்க பெற்றுக்கலாம். பிரீத்தி எக்கோ பிளஸ் $159 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் 3 years வாரண்டியோடு. கரம்போர்ட் லாட்ச் வந்து 59.99, எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்தியா கேட் பசுமதி ரைஸ் 10 pounds 14.99, இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் விசேடமாக கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, சிரோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 8.99, ஊராட்டு ரச்சி பவுண்ட் 10.99, ரால் பாக்ஸ் 4 pounds 15.99, இந்தியன் வண்டிக்காய் பவுண்ட் 2.99, ரம்புட்டான் 5 pounds 14.99, கத்தரிக்காய் பவுண்ட் 1.99, கிங் பிரான் மிளகாத்தூள் 13.99, 8 pounds பிரியாணி ரைஸ் 6.99 பெற்றுக்கொள்ளலாம். மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லக் சந்திப்பில் 8 ஷார்லக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 4162928585
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
4: East FM தமிழ் செய்திகள்.
0: அமெரிக்காவின் 99% இறக்குமதிகளுக்கு காரணமாக உள்ள 60 நாடுகள் மீதான வரிகளை 12.5% உயர்த்தி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கட்டாய பணியாளர் முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தடை செய்ய இந்நாடுகள் தவறியுள்ளதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட 10% வரிகள் இன்று நள்ளிரவுடன் காலாவதியாகும் நிலையில் இப்புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கான நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள அணை தொடர்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இச்சந்திப்புக்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதை தமிழக வேளாண்மை அமைச்சர் வினோத் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அணை விவகாரம் இரு மாநிலங்களுக்கும் இடையில் முக்கிய பிரச்சினையாக நீடிக்கும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக முதல்வர்களின் நேரடி சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை கலவரத்துக்கு பொறுப்பென குற்றம் சாட்டி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. தாம் பதவி விலகப் போவதில்லை எனவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்கள் மட்டுமே தம்மை பதவி விலக வலியுறுத்துவதாகவும் நீதியமைச்சர் கூறியுள்ளார்.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554400 4164544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் பிள்ளையனார் தேவேந்திரங்க. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: காட்டேனியின் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய்.
0: ரிதம் திரைப்பட பாடல், எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம். நன்றி. நன்றி.
0: நன்றி.
1: பை.
0: நன்றி. பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஓஷாபாவில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 623,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்தும், டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்தும் சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் வழங்கப்படுகின்றன. அதே வேளையில் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த விசேட விலைகளோடு கிடைக்கப்படுகின்றன. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST வெற்றினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஓஷாவாவில் ஓஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் உங்களுக்கான ஒரு புத்தம் புதிய டீடாச் வீடினை, சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். எனவே உங்களுடைய இல்லக்கனவினை நனவாகிக் கொள்ளலாம், அல்லது கட்டுப்படியான விலையில் முதலீடு ஒன்றினை பெறக்கூடிய கனவினை நனவாகிக் கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்று இவ்வாறு 623,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றது. 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட 729,000 டாலர்களிலிருந்தும், 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை 7,55,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளும் இவ்வாறு 680,000 டாலர்களில் இருந்து உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 826,000 டாலர்களில் இருந்தும், 2,500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களில் இருந்தும், 2,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்களில் இருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3,000, 3,200 என்று சொல்லி பரவறுபட்ட அளவுகளில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, இந்த வீடுகளுக்கான க்ளோசிங்குக்கு 1 வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது. அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. அத்தோடு செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஓஷாபாவில் புத்தம் புதிய சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்கள் இருந்தும், டபுள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்கள் இருந்து பெறக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 416-888-8044. 416-888-8044.

0: கேட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7 East FM.ca
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
4: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4370700702.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
8: 5:52 கேட்டுக் கொண்டிருப்பது East FM இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம். நான் சோதிலிங்கம் கேட்கிறேன்.
8: எப்படி இருக்கீங்க சோதிலிங்கம்?
9: நான் சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ?
8: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: நான் பூமகள் ஊர்வலம் படத்துல மலரே ஒரு வார்த்தை
8: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு, வணக்கம்.
9: நன்றி.
8: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544040 4165544040.

0: 5:58 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இன்று வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க் கோர்சஸ் ஆரம்பமாகின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிசினஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி 437-784-6664. நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரத்துக்கான மாவர விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீன் சந்தில் இருக்கின்ற பொழுது ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக இருக்கின்ற பொழுது பவுன் 5.90, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் ஆப்பிருக்கின்ற பொழுது 7.90, ஃப்ரெஷ் ரோன் நண்டு பவுன் 8.90, ஃப்ரோசன் தால் பாக்ஸ் பவுன்ஸ் 15.90, ஊராட்டாச்சி பவுன் 10.90, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 7.90, சிலோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக இருக்கின்ற பொழுது 9.90, சிலோன் புலைமீன் பவுன் 9.90, சிலோன் ஃப்ரெஷ் ரான் பவுன் 4.90, ஒட்டி ஓரா ரெட் ஸ்னேப்பர் துள்ளுமண்டை அது விலை நெத்தலி சூடை கிங்ஃபிஷ் சால்மன் சிலோன் பாறை சீம்பிரீம் பீஃப் போக் உர்கோலின்னு சொல்லி அத்தனை மேல் வருகின்ற பொழுது வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் பெற்றுக்கொள்ளலாம். இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.90, உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ட்ஸ், கத்தரிக்காய் பவுன் 1.90, வாழைக்காய் பவுன் 1.90, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.90, மாம்பழம் விஷேட் விலையை பெற்றுக்கொள்ள முடியும். மாரி பிஸ்கட் 4.99, மார்ஷல் டின்ஃபிஷ் 3.99, மேகி கோகோனட் பவுடர் மேகி நூடில்ஸ் 5.99, சமபோசா 5.99, ஐங்கர் 400 கிராம் 3.22, நெஸ்ட் மோட் 400 கிராம் 3.22 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் லெமன் பாப் 4.99, நைஸ் பிஸ்கெட் 3.69, ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கென் சுவர் 7 பவுண்ட்ஸ் 2.16 பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 200 கிராம் புள்ளி 4.99, டெல்மெஸ் சோயா மீட் 6.99 நீங்க வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். கிங் பிராண்ட் மிளகாத்தூர் 900 கிராம் 13.99, வெஜிடபிள் ஓயில் 3 லிட்டர் 8.99, பசுமதி ரைஸ் 8 பவுண்ட்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுண்ட்ஸ் 6.99, அங்கர் 2.5 கிலோ 5.59, நெடோ 2.5 கிலோ 59.99 நீ பெற்றுக்கலாம். பிரீத்தி எக்கோ பிளஸ் 159.99 த்ரீ இயர்ஸ் வாரண்டியோடு பெற்றுக்கொள்ள முடியும். கரம்போர்ட் லான்ச் 59.99, எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99, இந்தியா கேட் பசுமை ரைஸ் 10 பவுண்ட்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ரெட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல வசந்தம் சுமமாக இந்த வாரம் அதிவிசேட சிறப்பு விலையிலே கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 8.99, ஊராட்டு ரச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் பவுன்ஸ் 15.99 நீங்கள் பெற்றுக்கலாம். இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாக்கன் ரோட்டுக்கும் மிடிஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

நேரம் 6:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி. 7:00 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 வெளியில் 25°C உணரப்படுவது, 27°C. நாளைய தினம் சனிக்கிழமை 26°C உணரப்படுவது, 32°C இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 3% அதிகரிக்க இருக்கின்றது.

0: ஆறு மணி 8 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் பாபி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களே நல்லா சும்மா இருக்கோம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சா? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா?
1: வேலை முடிஞ்சு
0: இப்ப போய் கொண்டிருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: எனக்கு அந்த தேவா பாடினது மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஆஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்பு லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற ஒரு விற்பனை. கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமே இந்த விசேட விலை, அதுவும் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்டல் மாத்திரமே இந்த விசேட விலையோடு கிடைக்கப்படுகிறது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள லட்சுமிகந்தசாமி தொடர்பு. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஓஷாவாவில் புத்தமுதிய சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றை $623,000 நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அதே வேளையில் டபுள் கிராஜ் டீடாச் வீட்டினை கூட $680,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். மேலதிக விளக்கங்களுக்கு லட்சுமிகந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டிக்கு 5 நிமிட தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அனைத்து வசதிகளும் அண்மையிலேயே இருக்கின்றன. புத்தமுதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $623,000 நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட $729,000 $2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட $755,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவேளையில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $680,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் $826,000 $2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $910,000 $2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $943,000 பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. 3000-3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளையில் இந்த டீடாச் வீடுகளின் விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. மெயின் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot ceiling உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, ஒரு இடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதேவேளையில் அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகிறது. பேஸ்மெண்டில் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம் விவரங்களுக்கு. 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கு உண்மையில் புத்தமுதிய டீடாச் வீடுகள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $623,000 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $680,000 பெறக்கூடிய ஒரு லிமிடெட் வாய்ப்பு லட்சுமிகந்தசாமி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இதில் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அலையுங்கள் 416-888-8044.
3: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
4: கூப்பிடு கூப்பிடு.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடலண்ணா.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-508-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710. 647-268-2710.

0: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: FM 102.7 East FM.ca.
5: 6:20 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00, 416-55-44-00 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் லவண்யா, பபி கதைக்கிறேன்.
5: பபி எப்படி இருக்கீங்க?
6: நன்றி.

0: 6:27 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுபமாக்கும் இந்த வாரத்துக்கான மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99 பவுண்ட்ஸாக பெருக்கலாம். ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸாக பெறுகின்ற பொழுது 7.99. ஃப்ரெஷ் ரவுண்ட் நண்டு பவுன் 8.99. ஃப்ரோசன் தால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99. ஊராட்டிறச்சி பவுன் 10.99. ஃப்ரெஷ் சீலா பவுண்ட் 7.99. சிரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99. சிரோன் புலமீன் பவுன் 9.99. சிரோன் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒட்டி ஓரா ரெட்ஸ்னே துள்ளுமண்டை சூரமீன் அத்துடன் நெத்தலி கிங்ஃபிஷ் சால்மன் சிரோன் பாறை சீம்பிரியும் பீஃப் ஓக்கன் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். ஊர்கோழியும் விசேடமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இந்தியன் வெண்டிக்காய் பவுன் 2.99. உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ட்ஸ். கத்திரிக்காய் பவுன் 1.99. வாழைக்காய் பவுன் 1.99. ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99. மாம்பழம் பாக்ஸை விசேட விலையில பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மார்ஷல் டின்ஃபிஷ் 3 4.99. மேகி நூடிஸ் 5 4.99. சமபோசா 200 கிராம் 5 5.99. ஆங்கர் 400 கிராம் 3 22.99. நெஸ்டமோட் 400 கிராம் 3 22.99. லெமன் பாஃப் 4 4.99. நைஸ் பிஸ்கெட் 3 6.99. ஜிஞ்சர் பிஸ்கெட் 3 5.99. கென்ஷுவர் 7 பவுன்ஸ் 2 16.99. புளி 200 கிராம் 4 4.99. டெல்மெஸ் சோயா மீட் 6 4.99. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கிங் கரி பவுடர் 900 கிராம் 13.99. வெஜிடபிள் ஓயில் 3 லிட்டர் 8.99. பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99. பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99. ஐங்கர் 2.5 கிலோ 59.99. நிரோ 2.5 கிலோ 59.99. பிரீத்தி எக்கோ பிளஸ் 159 டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3 இயர்ஸ் வாரண்டியோடு. அதேபோல கேரம்போர்ட் பெரியது 59.99. எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99. இந்தியன் கேட் பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99. இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99. போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99. வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் அதிவிசேட சிறப்பு விலையில் வருகின்ற பொழுது கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு 8.99. ஊராட்டிறச்சி 10.99. ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99. இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99. ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99. கத்தரிக்காய் பவுண்ட் 1.99. கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 13.99. 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.
0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் பதில் நடவடிக்கைகளை எடுக்க கனடா தயாராகவே உள்ளதென பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். எனினும் அதற்கு முன்னதாக பரந்துபட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கனடா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியினை கவிழ்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களை 100 கோடி ரூபாய்களுக்கு பேரம் பேசிய வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் காலையும் மாலையும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி கையெழுத்திட உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி போலீசார் தம்மை துன்புறுத்தக்கூடாதென மனு தாக்கல் செய்திருந்தார். முன்ஜாமீன் வழங்கியும் சரணடைய தவறியதை சுட்டிக்காட்டி அம்மனுவை நீதிமன்றம் நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை பற்றியும் கைதிகளின் உரிமைகளை பற்றியும் பேசுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சாடியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இசையும் இம்சையும்

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: நன்றி. பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஒஷாவாவில் ஒஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் புத்தமுதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய லிமிடெட் டைம் வாய்ப்போடு லக்ஷ்மண் கந்தசாமி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிவேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் ஒரு புத்தமுதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை ஆஷாவாவில் $623,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை கூட நீங்கள் $680,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷ்மண் கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. அஷாவாவில் அஷாவா யூனிவர்சிட்டியின் 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் கட்டப்படுகின்ற வீடுகள், லிமிடெட் எண்ணிக்கையிலான வீடுகள் மாத்திரமே இந்த விசேட விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதுவேளையில் அரசாங்கங்கள் வழங்குகின்ற இந்த HST கூட குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படுவதை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ அல்லது ஒரு முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ள முடியும். ஒஷாவாவில் புத்தமுதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $623,000. அதுவெளியில் 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட $729,000 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $755,000 பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $680,000 பெறக்கூடிய வாய்ப்பு. 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $826,000 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3,000 ஸ்கொயர் ஃபீட் 3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி மேலும் பல்வேறு பட்ட அளவுகளில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 1 வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருவதற்கு. அதேவேளையில் அசைன்மெண்ட்டும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒஷாவாவில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $623,000 டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $680,000 பெறக்கூடிய மிக முக்கியமான அதுவழியில் லிமிடெட் டைம் சந்தர்ப்பம் லக்ஷ்மண் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸ் ஏர் கண்டிஷனிங் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. லக்ஷ்மண் கந்தசாமி 416-888-8044.
3: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

6:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசுப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள் இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நகர் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள ஈஸ்ட் பேங்க்வெட் ஹோலில் வஸ்திரா சங்கமம். நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இன்று வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க் கோர்ஸ் ஆரம்பமாகின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்புகளுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி 437-784-6664. 437-784-6664.

0: நல்ல விஷயம்.
1: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
2: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960, 4374777960.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5th

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 6:52 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுபமாக்கும் இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸாக பெறுகின்ற பொழுது 8.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு பவுன் 8.99, ஃப்ரோசன் ரால் பாக்ஸ் போ பவுன்ஸ் 15.99, ஊர் ஆற்றாச்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் சீலா பவுன் 8.99, சிரோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சிரோன் புலமீன் பவுன் 9.99, சிரோன் ஃப்ரெஷ் நாள் பவுன் 4.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஒட்டி ஓரா ரெட்ஸ் இப்போ துள்ளுமண்டை, அதுடன் கிங்ஃபிஷ் சால்மன் சிலோன் பாறை சீம் பிரீம் பீஃப் போக்கோ உருக்கோழின்னு சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் வருகின்ற பொழுது மீன் சந்தையில் பெற்றுக்கலாம். இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு 99 சென்ட் பவுண்ட், கத்தரிக்காய் பவுன் 1.99, அது விலை வாழைக்காய் பவுன் 1.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, மாம்பழ பக்கத்தை விஷயமாக பெற்றுக்கொள்ளலாம். இது விலை மார்ஷல் டின்ஃபிஷ் 3.99, மெகின் ஊடிஸ் 5.99, சமபோசா 5.99, ஐங்கர் 400 கிராம் 3.22, நெஸ்ட் அமௌண்ட் 400 கிராம் 3.22, லெமன் பஃப் 4.99 நீங்கள் பெற்றுக்கலாம். நைஸ் பிஸ்கெட் 3.69, ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன் சுவர் 2.16, அதே விலை 4.99, டெல்மே சோயா 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 900 கிராம் 13.99, வெஜிடபிள் ஓயில் 3 லிட்டர் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே விலை பசுமை ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, ஐங்கர் 2.5 கிலோ 59.99, நிரோ 2.5 கிலோ 59.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரீத்தி எக்கோ பிளஸ் 159.99, 3 இயர்ஸ் வரண்டி பெற்றுக்கொள்ள முடியும். எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் 59.99, இந்தியன் கேட் பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, அதுபோல இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் வசந்தம் சூப்பர் மார்க்கெட்ல பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இந்த வாரம் அதி விஷேட விலையிலே கொடுவா பவுன் முழுசா பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, ஸ்ரோன் ஃப்ரெஷ் 2 பவுன் 8.99, ஊராட்டராட்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் போ பவுன்ஸ் 15.99, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, கதரிக்காய் பவுன் 3.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கன் ரோட்டுக்கு மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.
0: 6:54 நிமிடம் பாபு கேட்டரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495, 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 745, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 395, மாலை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா மற்றும் சகானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: மகிழ்ச்சியா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
6: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
7: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.

0: அறிவு மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, என்னதான் நடக்குது, சரி

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா. நேர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
3: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: ஆமாம், தொடர்ச்சியாக நாங்களும் உங்களுக்காக பல விடயங்களை எப்பொழுதும் போல இன்றைய நாளும் தந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் நீங்களும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள e7.ca வழியாகவும் அதே வழியில் உங்களுடைய போனில் ஆப்பாக கூட டவுன்லோட் செய்து உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் இந்த பக்கத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை, அதாவது நீங்க எங்களுடைய வீடியோகளை பார்க்க வேண்டுமானால் ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் பக்கத்துக்கு நீங்கள் செல்லலாம். அதே வழியில் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
3: டொரண்டோனுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 24 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% அதிகரிக்க போகின்றது.
4: ஆமாம், நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். முதல் பாடலை அடுத்து நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கப் போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் டாப்பா ஹாட்டா இருக்கிற 3 முக்கியமான செய்திகளை வந்து இன்றைய நாள் நாங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை போபோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியை உங்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்களும் இதே மாதிரி இனிமையான பாடல்களையும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம்.
3: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது அலைபாயுதே திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:07 ஆகி இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பதில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போன்ற அந்த தங்க தமிழ் சொல் என்ன சொல் அப்படி என்றால் ஆவணம். ஆவணம் இதற்கு என்ன பொருள் என்றால் கடைத்தெரு, வணிக வீதி அல்லது அங்காடி அப்படி என்று பொருள்படுமா?
1: ஆமா, கேட்டோனியே வந்து இது ஆவணம்னா வந்து அரசு பத்திரங்கள் அல்லது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம்னு நீங்களும் எல்லாருமே வந்து யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்மையான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கத்தமிழில் மக்கள் பொருள்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் கூடும் வணிக வீதிக்குத்தான் ஆவணம் என்று பெயர் வைத்து கூப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற சங்க நூல்களில் பார்த்தோமானால் மதுரை காஞ்சி மற்றும் சிலப்பதிகாரம் ஆகிய நூல்களில் வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: ஆகவே இன்றைய நாள் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த சொல் ஆவணம். இந்த நேரத்தில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: ஓஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமியார் அடுத்து விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HS2 வெற்றி அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஓஷாவாவில் ஒரு புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்களிலிருந்தும் டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த சலுகைகள் விசேட விலைகள் வழங்கப்படுகின்றன. லிமிடெட் எண்ணிக்கையிலான நாட்கள் மாத்திரமே இந்த விசேட விலைகளோடு கிடைக்கப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு லட்சகந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. இந்த வீடுகளை பொறுத்தவரையில் அஷவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் கட்டப்பட இருக்கின்றன. அனைத்து வசதிகளும் அண்மையிலே இருக்கின்ற ஒரு சிறந்த லொகேஷன். சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை ஆஷாவாவில் நீங்கள் 623,000 டாலர்களிலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும். 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை 729,000 டாலர்களிலிருந்தும் 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை 715,000 டாலர்களிலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்களிலிருந்து, 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 910,000 டாலர்களிலிருந்து, 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 943,000 டாலர்களிலிருந்தும் கிடைக்கப்பட போகின்றன. 3,000-3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் இந்த டீடாச் வீடுகளுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்குக்கு. அதே வழியில் அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகிறது. பேஸ்மெண்டில் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகின்றது. லட்சம் கந்தசாமி அடைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் புத்தம் புதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை 623,000 டாலர்களிலிருந்தும் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 680,000 டாலர்களிலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். HS ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுபடியில் அனைத்து அப்ளையன்சஸ் ஏர் கண்டிஷனிங் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. லட்சம் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham & Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: அவசர பணத்தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
5: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: நேரம் 7:21 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்கார்ப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பஸ் ஸ்கேரில் நடைபெறும் என ஏற்பாடாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அளிக்கவும். 437-431-9301 அல்லது 437-431-9303 அல்லது 647-914-2178.
1: இந்த பொழுதில் நாங்களும் நல்லதாய் நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயம், ஒரு பெரிய அல்லது கடினமான வேலையை தொடங்க தயங்கும் பொழுது வெறும் 5 மட்டும் இதை செய்வோம் என்ற மனநிலையோடு களமிறங்குங்க.
0: அப்படி ஒரு மனநிலையோடு நாங்கள் களமிறங்கிட்டு பிறகு அந்த 5 வேலை வந்து 5 மணித்தியாலமா மாறிடும். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன் இந்த 5 மட்டுமே நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதனை உளவியல் 5 விதி 5 ரூல் என்று அழைப்பார்களாம். ஒரு கடினமான வேலையை நினைக்கும் பொழுது நமது மூளை அதை பெரிய சுமையாக கருதி தள்ளி போட தூண்டுகின்றது. ஆனால் நான் முழு வேலையையும் செய்ய போவதில்லை, வெறும் 5 மட்டும் செய்துவிட்டு நிறுத்தி விடுவேன் அப்படி என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளும் பொழுது எதிர்ப்பு குறைந்து வேலையை தொடங்குவது எளிதாக மாறுகிறது. நான் சொன்ன சரிதானே சார்? அப்புறம் அங்கால
1: அப்படியே ஆமா, அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் வேலையை தொடங்குவதுதான் மிக கடினமான பகுதியாக இருக்கும். ஒருமுறை 5 வேலையில் இறங்கிவிட்ட பிறகு அந்த வேகமும் கவனிப்பும் இயல்பாகவே கூடி வேலையை முழுமையாக செய்து முடிக்க உங்களை அது வந்து ஊக்கப்படுத்தும். அதாவது 5 போயிட்டு உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டாலும்
0: அதுக்கப்புறம்
1: வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்குகிற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுமமாக்க இந்த வாரத்துக்கான மலையப்பெண் இடம்பெறுகிறது. குறிப்பாக ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் ஆப்பிருக்கின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு பவுன் 8.99, ஃப்ரோசன் தால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99, ஊராட்டு வச்சு பவுன் 10.99, ஃப்ரெஷ் ஷீலா பவுண்ட் 7.99, சிலோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, சிலோன் புலமீன் பவுன் 9.99, சிலோன் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99 பெற்றுக்கொள்ளலாம். ஒட்டி ஓரா ரெட் சினேப்ப துள்ளு மண்டை நெத்தலி சூடை கிங்ஃபிஷ் சால்மன் சிரோன் பாறை பீஃபோக் உள்கோழின்னு சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல இந்தியன் வெண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ஸ், கத்தரிக்காய் பவுன் 1.99, வாழைக்காய் பவுன் 1.99, அதேபோல ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, மாம்பழத்தை விஷயத்தை வெளியில் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மார்ஷல் டென்பிஷ் 3.99, மேகி நூடுல்ஸ் 5.99, சமபோசா 200 5.99 பெற்றுக்கொள்ளலாம். ஐங்கர் 400 3.22, நெஸ்டமோட் 400 3.22 பெற்றுக்கொள்ள முடியும். லெமன் பாஃப் 4.49 பெற்றுக்கொள்ளலாம். நைஸ் பிஸ்கெட் 3.69, அதுபோல ஜிஞ்சர் பிஸ்கெட் 3.59, கேன் சுகர் 7 பவுன்ஸ் 2.16, புளி 4.99, டெல்மே சோயா மீட் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல கிங் பிராண்ட் மிளகாய்த்தூள் 9 13.99, வெஜிடபிள் ஆயில் 3.89, பசுமதி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, பிரியாணி ரைஸ் 8 பவுன்ஸ் 6.99, ஐங்கர் 2.5 கிலோ 59.99, நிரோ 2.5 கிலோ 59.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பிரீத்தி எக்கோ பிளஸ் $150.99 3 இயர்ஸ் வாரண்டியோடு பெற்றுக்கொள்ளலாம். கரம்போர்ட் லாட்ச் வந்து 59.99, எலக்ட்ரிக் ரோட்டி மேக்கர் 59.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியன் கேட் பசுமை ரைஸ் 10 பவுன்ஸ் 14.99, இட்லி பானை மீடியம் சைஸ் 29.99, போர்ட்டபிள் பாபிக்கு மிஷின் 14.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் அதிவிசேட விலையிலே கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99 பெற்றுக்கலாம். ஸ்ரோன் ஃப்ரெஷ் அண்டு பவுன் 8.99, ஊராட்டு ரச்சி பவுன் 10.99, ரால் பாக்ஸ் 4 பவுன்ஸ் 15.99, இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, ரம்புட்டான் 5 பவுன்ஸ் 14.99, கத்தரிக்காய் பவுன் 1.99, கிங் பிராண்ட் மிளகாத்தூள் 13.99, 8 பவுன்ஸ் பிரியாணி ரைஸ் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கன் ரோட்டுக்கும் மிடிஃபீல்ட் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்ட்லாக் சந்திப்பில் 8 ஷார்ட்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 4162 92 8585.

0: அமெரிக்காவின் 99% இறக்குமதிகளுக்கு காரணமாக உள்ள 60 நாடுகள் மீதான வரிகளை 12.5% உயர்த்தி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கட்டாய பணியாளர் முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை தடை செய்ய இந்நாடுகள் தவறியுள்ளதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட 10% வரிகள் இன்று நள்ளிரவுடன் காலாவதியாகும் நிலையில் இப்புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
1: தமிழ்நாட்டுக்கான நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்காக கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மிக தாழ்ந்த அணை தொடர்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்புக்காக August 3 முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்ல உள்ளதை தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் உறுதிப்படுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் இரு மாநிலங்களுக்கும் இடையில் முக்கிய பிரச்சினையாக நீடிக்கும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா முதல்வர்களின் நேரடி சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறை கலவரத்திற்கு பொறுப்பென குற்றம் சாட்டி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. தாம் பதவி விலக போவதில்லை எனவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவர்கள் மட்டுமே தம்மை பதவி விலக வலியுறுத்துவதாகவும் நீதியமைச்சர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.

0: நேரம் 7:36 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஒஷாவாவில் புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சணந்தசாமியால் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்களும் ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய சிங்கிள் டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடுகளை கூட $680,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இது காணப்படுகிறது. லிமிடெட் டைமுக்கு மாத்திரமே இந்த விசேட விலைகள் வழங்கப்படுவதோடு லிமிடெட் எண்ணிக்கையிலான ரோட்டர் மாத்திரமே இந்த சிறப்பு விலைகளில் கிடைக்கப்படுகின்றன. எனவே லட்சங்கந்தசாமி அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-888-8044 சிங்கிள் கராட்சியுடன் கூடிய டீடாச் வீடுகள் அஷாவாவில் அஷாவா யூனிவர்சிட்டிக்கு 5 நிமிட தூரத்தில் அமையப்பெற போகின்றன. ஆரம்ப விலை $623,000 ஆக இருக்கிறது. 1,700 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராட்ச் டீடாச் வீடுகள் $729,000 ஆரம்ப விலையினை கொண்டிருக்கின்றன. 2,000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராட்ச் டீடாச் வீடுகளை $755,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. அதே விலையில் டபுள் கராட்ச் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் $680,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராட்ச் டீடாச் வீடுகள் $826,000 $2,500 ஸ்கொயர் ஃபீட் $910,000 $2,800 ஸ்கொயர் ஃபீட் $943,000 $3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராட்ச் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அனைத்து டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலைக்குள்ளும் அப்ளையன்சஸ் அனைத்தும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஒஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரம். அதே வழியில் காஸ்ட்கோ அடங்கலான பல்வேறுபட்ட வசதிகளும் நிறைந்திருக்கின்ற ஒரு லொகேஷன். 2027 ஆண்டில் க்ளோசிங் ஒரு வருடத்துக்கு மேலாக காலம் இருக்கின்றது. க்ளோசிங்குக்கு அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. பேஸ்மெண்ட் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. லட்சணந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அரசாங்கங்களால் வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி ஆஷாவாவில் உங்களுக்கான சிங்கிள் கராட்ச் டீடாச் வீடு ஒன்றினை $623,000 டபுள் கராட்ச் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் வாய்ப்பினை லட்சணந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து அப்ளையன்சஸும் இலவசம், ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆரம்ப வேலைக்குள்ள அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சணந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசி மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-064-62. சம் கண்டிஷன் அப்ளை.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் 7:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். முதன்மை மூன்றுக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். முக்கியமான மூன்று செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கட்டாய தொழிலாளர் பயன்பாட்டை தடுக்கும் வர்த்தக தடைகளை சரியாக செயல்படுத்தவில்லை என கூறி சீனா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சுமார் 60 நாடுகளின் இறக்குமதிகள் மீது 10% முதல் 12.5% வரை கூடுதல் சுங்க வரியை விதித்திருக்கின்றார்.
0: நாங்க எப்பவுமே அவரை சந்தோஷமா வச்சிருக்கோம். நம்ம சகானா அவர் கோவப்பட்டுட்டாருன்னா இந்த மாதிரி அதேதான். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட இந்த புதிய வரிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியா மீதான வரி 12.5% உயர்த்தப்பட்டிருக்கிறது. நவீன அடிமை முறைக்கு எதிரான நடவடிக்கைகளை தாங்கள் தீவிரமாக அணுகுவதாகவும் இந்த வரி உயர்வு முற்றிலும் நியாயமற்றது என்றும் ஆஸ்திரேலிய வர்த்தக அமைச்சர் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்.
1: ஆமாம், நியூசிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த ஒருதலைப்பட்சமான வரி உயர்வுக்கு கடும் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றன. அதேவேளையில் அமெரிக்காவின் விசாரணையில் வலுவான ஆதாரங்கள் இல்லை என்றும் இந்த வரி போர்கள் வணிக செலவுகள் மட்டுமே அதிகரிக்கும் என்றும் நியூசிலாந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார.
0: அதேபோன்று இப்பொழுது மிகவும் பரபரப்பாக இந்தியாவில் பேசப்பட்டு வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட உள்ளதுடன் பரீட்சை முறையை மாற்றியமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நீட் பரீட்சை வினாத்தால் கசிவு விவகாரம் இந்தியாவில் பெரும் பரபரப்பை கூட இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது.
1: ஆமாம், இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் எதிர்கட்சிகளும் பல்வேறு அரசியல் அமைப்பினரும் வந்து வலியுறுத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்திலும் இந்த கோரிக்கை தொடர்பான எதிர்ப்புகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது.
0: இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட பதிவில், நமது இளைஞர்களின் நலனையும் எதிர்காலத்தையும் விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை. வினாத்தால் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனையை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்திருக்கின்றோம் அப்படின்று அவர் சொல்லியிருக்கின்றார்.
1: ஆமாம், இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியும் வெளிவந்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் காட்டுத்தீ அசுர வேகத்தில் பரவி வருவதால் இதுவரை 140,000 மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள்.
0: நல்ல ஆழம் பிரான்ஸ் ஸ்பெயின் வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்திலேயே இல்ல, இல்லாடி அங்க கூட அவர் வெறிய வச்சிருப்பாரு, கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு. என்ன இப்படி எல்லாம், இதெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்னு அவர்களையும் போட்டு வாட்டி எடுத்திருப்பாரு. சரி, அது மட்டுமல்லாமல் ஸ்பெயின் தலைநகர் அருகே பற்றி எரிய மத்தியை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக இப்பொழுது போராடி வருவதாக கூட செய்திகள் வந்திருக்கின்றன.
1: ஐரோப்பாவில் நிலவி வரும் கடும் வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ மளமளவென பரவி வருகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான காடுகள் முற்றிலும் சாம்பலாகியுள்ளதாக தெரிய வருகிறது. பாதிப்பு அதிகம் உள்ள பகுதியிலிருந்து மக்கள் ராணுவ உதவியுடன் மீட்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் வசந்தம் சுப்பமாகத் தருகின்ற விடயங்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: மக்களின் மனங்களையும் மனைகளையும் வசந்தமாக்கும் வசந்தம் சுபமாக்க இந்த வாரத்துக்கான அதிவிஷோட விற்பனை வழங்குகின்றார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் இருந்த பொழுது ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 5.99, ஃப்ரெஷ் கொடுவா ஸ்லைஸ் பெறுகின்ற பொழுது 7.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு பவுன் 8.99, ஃப்ரோசன் டால் பாக்ஸ் 4 pounds 15.99, ஊரா ட்ரச்சி பவுன் 10.99, ஃப்ரெஷ் சீலா பவுன் 7.99, ஸ்லோன் ஃப்ரெஷ் கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது 9.99, ஸ்லோன் புலமீன் பவுண்டு 9.99, ஸ்லோன் ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓட்டி, ஓரா, ரெட் ஸ்னேப்பர், துள்ளு மண்டை, அதோட நெத்தலி, சூடே, கிங் ஃபிஷ், ஸ்லோன் பாறை, சீம்பிரீம், பீஃப், போக், உருக்கோழின்னு சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இந்தியன் வண்டிக்காய் பவுன் 2.99, உருளைக்கிழங்கு பவுன் 99 cents, கத்தரிக்காய் பவுண்ட் 1.99, வாழைக்காய் பவுன் 1.99, ரம்பட்டான் 5 pounds 14.99, மாம்பழம் விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மார்ஷல் டின்ஃபிஷ் 3 4.99, மேகி நூடில்ஸ் 5 4.99, சமபோசா 5 5.99, ஐங்கர் 400 gram 3 22.99, நெஸ்டமோட் 400 gram 3 22.99, லெமன் பாப் 4 4.99 பெற்றுக்கொள்ளலாம். நைஸ் பிஸ்கெட் 450 gram 3 6.99, ஜிஞ்சர் பிஸ்கெட் 3 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேன் சுகர் 7 pounds 2 16.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல 4 புளி வந்து 4.99, டெல்மே சோயா மீட் வந்து 6 4.99 முடியும். இட்லி பான யானை மீடியம் சைஸ் 29.90 போர்ட்டபிள் பாவிக்கு மிஷின் 14.90 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டின் இந்த அதிவிஷோட விற்பனையில் வருகின்ற பொழுது குறிப்பாக கொடுவா முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 5.90, சிரோன் ஃப்ரெஷ் நண்டு பவுண்ட் 8.90, ஒரு ஆட்டிறச்சி பவுண்ட் 10.90, ரால் பாக்ஸ் போ பவுண்ட் 15.90, இந்தியன் வண்டிக்காய் பவுண்ட் 2.90, ரம்புட்டான் 5 பவுண்ட்ஸ் 14.90, கத்திரிக்காய் பவுண்ட் 1.90, கிங் கறி பவுடர் 13.90 நீங்க பெற்றுக்கலாம். 8 பவுண்ட்ஸ் பிரியாணி ரைஸ் 6.90 வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாக்கன் ரோட்டுக்கும் மீஃபில் ரோட்டுக்கும் இடையில் ஸ்டீல் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5 அமைந்திருக்கிறது வசந்தம் சூப்பர் மார்க்கெட். 416-292-8585.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின்சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4 1 6 4 4 6 4 0 8 0.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.

0: நேரம் 8:02 நம்மூர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்க போகின்றோம்.
1: போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி வளமை போன்றுதான் இரண்டு இடங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம். ஒன்று இலங்கையிலிருந்து ஒரு இடம், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடம். இந்த இரண்டு இடங்களின் எழுத்துக்களை வைத்து, ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் வந்து சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது.
0: ஆமாம், அந்த இரண்டு ஊர்களின் பெயர்களை சொல்வதற்கு முன்னால் இன்னும் சில முக்கியமான விடயங்களை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
1: சரி, இப்ப நாங்க திருப்பி வந்து போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சிக்குள்ள வரப்போன்றோம். நாங்கள் சொன்னது போன்று இரண்டு ஊர்கள், ஒன்று இலங்கையிலிருந்து ஒரு ஊர், மற்றது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊர். இலங்கையிலிருந்து தொண்டைமானாறு என்கின்ற ஊரை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து
0: மடத்துக்குளம் என்ற ஊரை தந்திருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்களின் இடம்பெற்றிருக்கிற எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்கி நேர்களை இணைந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் சில சொற்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மண், மாடம், குடை ஆகிய சொற்கள் உங்களுக்காக நாங்கள் தந்திருக்கிற சொற்களாக இருக்கிறது. இது தவிர்த்து உங்களுக்கு வேறு சொற்கள் நீங்களும் உருவாக்கினால் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். 4165544400. அது மட்டும் இல்லாமல் வெளியே காலநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். தற்போது வெப்பநிலை 23°C இருக்கிறது. உணர்ல 25°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% அதிகரிக்கப் போகின்றது.